சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருள் மணக்கு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

கண்டால் பாவம் என்ன பாவம், பனி போல் கரைந்தோடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள்.

சொல்கின்றதே, ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தேன், கவி அதனின் நாயகரை காணாமலே. எனதுயிரும் பிரியும் நால்வரையும் நாமும்

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி மலை பொழிய வேண்டுமெனில் வியர்வை சிந்திதான் ஆக வேண்டும். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த ஒரு காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்தியான உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், நினைச்சதை சாதிக்கணும், நாலு பேர் நம்மளை பாராட்டும்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் நிறையவே இருக்குங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பையும் கஷ்டத்தையும் நம்ம எப்பவுமே வந்துட்டு யோசிக்கிறது இல்லை. விதையை மண்ணில் போட்ட உடனே வந்துட்டு மரம் வளர்ந்து பழம் கொடுத்துறாது. அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், பாதுகாக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையுமே. இன்னைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் சரி, கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, முயற்சி பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எதையுமே யோசிக்காங்க, உங்களுடைய பாதையில் மட்டும் நீங்கள் போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 33°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C ஆக இருந்திருக்குது. இன்றைக்கி வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துருக்கோம், சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன? பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையாக சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம. நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மறக்காம சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடு தான். முதல் பாடலாவே தமிழ்நேசன் அவர்களுடைய அடி மதுரை பக்கம் போற புள்ள அந்த சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஆரோக்கிய நேரத்தில் வந்துட்டு எதை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம்னா, நம்ம வந்துட்டு வீட்டில் அடிக்கடி வந்துட்டு இந்த காயை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன காய் அப்படின்னா பீர்க்காங்காய். இந்த பீர்க்காங்காயின்னு சொன்னதுமே சில பேருக்கு வந்துட்டு சாம்பாரும் கூட்டும் தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த காயில் நிறைய சத்துக்களுமே வந்துட்டு இருக்குதுங்க. முதலாவதாக பீர்க்காங்காயில் தண்ணீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை பராமரிக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் நார் சத்துமே அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் சீராக நடக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி பீர்க்கங்காயில் வைட்டமின் சி உள்ளிட்ட வைட்டமின்களும் தாதுக்களும் வந்துட்டு நிறையவே இருக்குது. இவைகள் வந்துட்டு நம்மளுடைய உடல் நலத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காயில் கலோரியும் கம்மியாக இருக்குது, அதனால சமச்சீரான உணவுடைய ஒரு பகுதியாகவுமே இதை சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு கூட்டு, பொரியல், சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல சேர்த்து சாப்பிடலாம். இது வந்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால உங்கள் வீட்டிலுமே வந்துட்டு பீர்க்கங்காய் சமைக்கிறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலோடு இப்போ வந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 32 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 75 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 75 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 60 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், கீரைகள் கட்டுன்றக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேட்டூர், ஆர்எஸ், அதுக்கப்புறமா மேச்சேரி இந்த துணைமை நிலையங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால காலையில் 9 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் அதாவது நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடங்கள் அப்படின்னா மேட்டூர் நகரம், சேலம், கேம்பு, மாதையன்குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேச்சேரி, சூரியனூர், நெத்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிகுந்தம், வேங்கானூர், பள்ளிப்பட்டி, பொட்டநேரி, ஆண்டிக்கரை, கூனாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் அரஸ், பெருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், ஆண்டிக்கரை, கூனூர், மடத்தப்பட்டி, கூளையூர், கந்தனூர், விருதாச்சம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்பு ரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்குறை, தண்ணீர் பந்தல் பாளையம், சின்ன கவுண்டானூர், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலைமடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையில் எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளார உங்களோட வேலையுமே முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில்தலிப்போட வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்க

ஆமாம், நம்மளோட நிலை என்னான்னா 9787770778 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டுருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வழியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன ஒரு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம ரேஷன் கடைகள்லாம் வந்துட்டு வெங்காயம் விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அதுக்காகவே வந்துட்டு இப்போ அது பற்றின ஒரு அப்டேட்டே வந்திருக்குதுங்க. கூட்டுறவுத்துறையின் கீழே ரேஷன் கடைகளில் வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. பொதுமக்களுடைய புகார்கள் மற்றும் குறைகள் நிவர்த்தி செய்வதற்காக சேவை எண்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் சமீப காலமாகவே வெங்காயம் விலை உயர்ந்து காண இதை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில வெங்காயம் கிடைக்கிறதுக்காகவும் கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய ரேஷன் கடைகளில் வெங்காயம் விற்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2 கட்டமாக வெங்காயம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட விற்பனை சென்னையில் நேற்று முன்தினமும் மற்ற மாவட்டங்களில் நேற்றும் ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ரேஷன் கடை மற்றும் கூட்டுறவு அங்கன்வாடிகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிலையில் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இதுக்காக தேசிய நுகர்வோர் இணையத்திடமிருந்து 700 டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது. வெங்காயம் விற்பனை தொடர்பாக புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் 9600565619969 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ரேஷன் கடையில் வெங்காயம் வாங்குறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புகார்கள் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா 9600565619969 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்முடைய செலத்தில் தங்க மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,880 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,040 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதேமாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 240,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படின் மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களில் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்கு இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கேஆர்பி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் பரவலாக மழை பெய்த மழையால் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கேஆர்பி அணைக்கு இப்போது நீர்வரத்து அதிகமாகிட்டு வந்துட்டுருக்குது. தற்போது மழையின்றி மீண்டும் நீர்வரத்து குறைஞ்சு காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த 9ஆம் தேதி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1004 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று முன்தினம் 820 கனஅடியாகவும் நேற்று 584 கனஅடியாகவும் குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா அணையோடைய நீர்மட்டம் மொத்தம் இருக்கக்கூடிய 52 அடியில் 50 அடிக்கு தண்ணீர் இருக்கிறதுனால கால்வாயில் 162 கனஅடி, தென்பெண்ணை ஆற்றில் 422 கனஅடி அணைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. மழை இல்லாமல் நீர்வரத்து மேலும் குறையும் அப்படி மாதிரி நீர்வளத்துறை அதிகாரிகளும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கேஆர்பி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சு இப்போ சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய சேலம் மேட்டுரணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 63.01 அடியாகவும் நீர் இருப்பு 26.98 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 970 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 970 கனஅடி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடி அப்படி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு இப்போது கடந்த நாட்களை விட கொஞ்சம் குறைஞ்சதாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த நாட்களில் 15,000 கனஅடி அப்படி மாதிரி நீர் திறப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போது அதுலேருந்து கம்மியாகி வெறும் 12,000 கனஅடி அப்படி மாதிரி இப்போதைக்கு நீர் திறப்பு இருந்துகிட்ருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு நீர்வரத்து அதே 970 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து, அப்புறமா வந்துட்டு நீர் திறப்புமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ப்ளீஸியோடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாக தான் என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. கோவை, சேலம், ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு இருக்குது. இதே மாதிரி லட்சத்தீவு மற்றும் அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு இருக்குது. வங்கக்கடலுடைய மலாக்கா பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்தமான் கடல் நோக்கி நகர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. இதனால தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் அப்படின்னும், நீலகிரி, கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, சேலம், திருப்பூர் மாவட்டங்களில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய சிலத்தில் 11 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சிலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய விளையாட்டுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இந்த பகுதியில் நீங்கள் தாண்டி வேலைக்கு போகிறீங்க, இல்லை அந்த பகுதிக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்வி, ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன, பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமையும் சொல்லப்படும். இப்போ அடுத்தது அசோக் சரணுடைய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சமய முன்னிட்டு ப்ரீ கேஜி எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே, சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ கேஆர்பிக்கு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது, அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் பரவலாக பெய்த மழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றுடைய நீர்பிடிவு பகுதிகளில் பெய்த மழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து இப்போ அதிகமாகி வந்துட்டுருக்குது. தற்போது மழை இல்லாமல் மீண்டும் நீர்வரத்து குறைஞ்சு காணப்பட்டு வந்துட்டுருக்குது. கடந்த 9ஆம் தேதி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1000 கனஅடியாக இருந்திருக்குது. நீர்வரத்து நேற்று முன்தினம் 820 அடியாகவும் நேற்று 584 கனஅடியாகவும் குறைஞ்சிருக்குது. அணையுடைய நீர்மட்டம் மொத்தம் இருக்கக்கூடிய 52 அடியில் 50 அடிக்கு தண்ணீர் இருக்கிறதுனால கால்வாயில் 162 கனஅடி, தென்பெண்ணை ஆற்றில் 422 கனஅடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அணைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் திறக்கப்பட்டிருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க. மழையின்றி நீர்வரத்து மேலும் குறையும் அபாயம் இருக்கிறதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேஆர்பிக்கு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்முடைய சேலம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்துமே வந்துட்டு இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்புமே வந்துட்டு இப்போ வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. நான் யார் அப்படின்னா ரோஷினி அவர்கள் வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வந்துட்டு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரோஷினி. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே இல்லைனாலுமே செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்போ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டுருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
3: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
2: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
3: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
2: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல் உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
3: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
1: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு விடுதலை சொல்ல போறேன், சின்னதாக ஒரு ஹெல்த் டிப்ஸ். இப்போ வந்துட்டு மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் மாதம்லாம் வந்துருச்சு அப்படின்னா குளிர்காலம் பயங்கரமாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். கார்த்திகை மார்கழி அந்த ரெண்டு மாதமே வந்துட்டு குளிர்காலம் பயங்கரமாக இருக்கும். தை மாதமும் வந்துட்டு லைட்டாக இருக்கும். இந்த குளிர்காலத்தில் நமக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கோல்டு ரொம்ப ஈஸியாகவே வரும், அதாவது சளி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சில ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வீட்டில் அதாவது சாயங்கால நேரத்துலேருந்து காலையில் நேரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் குடிக்கும்போது தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டராக வந்துட்டு குடித்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஹாட் வாட்டர் குடிக்கும் போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தின்னான ஒரு பெட்ஷீட் எடுத்து நீங்கள் போத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு காலையில் நேரத்தில் எழுந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தலைக்கு குல்லா அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒருவேளை சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து இப்போ பனிக்காலம் இல்லையா, அந்த பனிக்காலம் அப்படிங்கிறனால அதுக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு முக்கியமாக நீங்கள் வந்துட்டு விடிகாத்தில் இருந்து குளிக்கிறீங்க அப்படின்னா சுடுதண்ணி வச்சு குளிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஒருவேளை இதையெல்லாம் மீறி லைட்டாக வந்துட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாவே லைட்டாக வந்துட்டு தொண்டையெல்லாம் வந்துட்டு கரகரப்பாக இருக்கும் இல்லையா, சளி பிடிக்கிறது முன்னாடி அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறமா வந்துட்டு திப்பு மிளகு வல்லாரை, அதுக்கப்புறமா வந்துட்டு கற்பூரவள்ளி, துளசி, இது எல்லாத்தையுமே வச்சு அதை வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு அதை குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைனா அதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்துட்டு மின்னு சாப்பிட்டு முழுங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வருமுன் காப்பதே வந்துட்டு சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதிய 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதிய 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாப்பதா நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குவதா. வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாப்பதா நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குவதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்த உங்களுக்காக ஏறான அந்த இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களாக தகுதி பெற்றவர்களை வாக்காளர் பட்டியல் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளையும் 10/10/2022 நடந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ 17/10/2026 அன்னைக்குமே வந்து நடக்கப்போகுதே அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறை அப்புறமா இளம் வாக்காளர்களுடைய வாக்காளர் பட்டியல் சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகர பகுதிகளில் சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. மேலும் தகுதி இருக்கக்கூடிய இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வசதியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் கல்வியறிவு குழுக்களுடைய சேவைகள் திறம்பட பயன்படுத்தப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு இயக்கம் குறித்து ஊடகங்கள் மூலமாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலருடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகள் மூலமாகவும் பரவலான விளம்பரம் செய்யப்படும் அப்படின்னும் சிறப்பு நடவடிக்கையின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்து கண்காணிப்பதற்கும் அறிவுறுத்தல்களை திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்பட இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் 18 வயது நிரம்பியிருக்கக்கூடிய வாக்காளர்களாக தகுதி பெறக்கூடிய சேலம் வாக்காளர்கள் வந்துட்டு பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கு வட்டாட்சியர் அலுவலகங்கள், நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்கள், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செஞ்சு தகுந்த ஆவணங்களோட voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயோ அப்படி இல்லைனா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாகவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராகவா அவர்களை வந்து புதுரோடு பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராகவ். உங்களுக்கு நாளைக்கான நாள் சும்மா சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் இப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்மளோட நமைச்சுட்டு நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அது நம்மளுக்கு நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஜாரு முள்ளியன் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஆ சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பு நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாப்பதா, நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குவதா. வெள்ள பாதிப்புகளை சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாப்பதா, நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குவதா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பயிர்ந்து என்ன
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன. பூமி சூரியனை சுற்றி வருவதால் நிகழும் மாற்றம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வானிலை மாற்றம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ராணி அக்கா தர்மபுரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ராம்பிரியா, மாரிமுத்து, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். சரி சத்திய, கேள்வி எப்போ கேட்பா அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒளிபரப்பக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நான் இப்போ இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டே விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட. டடா பவனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங் தேவாகரன், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். எப்படி போனச்சு வீக்கெண்ட்ல உங்களுக்கு?
2: சூப்பரா போச்சு, பெஸ்ட்ல போச்சு.
1: அதே மாதிரி தான் மக்களே, உங்களுக்கு எப்படி போனச்சு வீக்கெண்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக சுத்தலாம், நாளாக வேற லெவல் நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கான விளையாட்டோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாமா?
2: ஆ, கண்டிப்பா. இன்னைக்கான விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கணக்குகள்.
1: சின்ன சின்ன கணக்குகள். சின்ன சின்ன கணக்குகள்னா?
2: சின்ன சின்ன கணக்குகள்னா ரொம்ப பெரிய கணக்காக இல்லாமல் ஒரு குட்டி குட்டி கணக்குகள் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது மண்டேனாலே சில பேருக்கு ஏண்டா மண்டே வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து அவங்கள பிஸ்கா மாத்துற மாதிரி.
1: சூப்பர். ஓகே, சின்ன சின்ன கணக்குகள் விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேங்க.
2: வணக்கம் மாணிக்கவேலண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: உங்களுக்கான
2: முதல் கேள்வி, உங்ககிட்ட இப்போ 8 மாம்பழம் இருக்கு. அதுல 3 மாம்பழத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனை இருக்கு?
3: 5.
2: கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அடுத்து, ஒரு பெட்டியில 12 சாக்லேட் இருக்கு.
3: சரி.
2: அதுல 3 சாக்லேட்டை நீங்க சாப்பிட்டீங்க.
3: சரி.
2: இன்னொரு 1 சாக்லேட்டை உங்க பாப்பாக்கு கொடுத்துட்டீங்க.
3: சரி.
2: மீதி எத்தனை இருக்கும்?
3: 8.
2: கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி.
3: நன்றி
2: அண்ணா.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பர் விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் ஒரு சூப்பரான சமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதோட பேர் வந்து சின்ன சின்ன கணக்குகள்னு பிரதீபா வச்சிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், இவ்வளோ சின்ன சின்ன கணக்குகள்னா நம்ம எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் விளையாடணும். கொஞ்சம் பெரிய பெரிய கணக்குகளாக வைங்கன்ட்டு வச்சிங்களா?
2: பெரிய பெரிய கணக்குகளாக வச்சிடலாம்.
1: வச்சிடலாமா? இங்கே கேளுங்க. ஏன்ட்ட அதுக்குன்ட்டு ரொம்ப பெரிய கணக்காக கேட்காதீங்க. சின்ன கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கணக்கு, ஓரளவுக்கு சின்ன கணக்கு.
2: ஓகே, ஒரு தட்டில் 7 இட்லி இருக்கு.
1: இட்லி இருக்கு, அது என்ன குழம்பு? அதுக்கு
2: குழம்பு வந்துட்டு நீங்களே எது வேணும் வச்சுக்கலாம்.
1: கறி குழம்பு வச்சுக்கவா?
2: நீங்க
1: சூப்பருங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கணக்கு, அதாவது சின்ன சின்ன கணக்குன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன கணக்கு, இந்த கணக்கு விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர நெஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ரெண்டு
1: பேருமே சூப்பரா இருக்கும். ஆதவ் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வச்சிடலாமா?
1: வச்சிருங்க, வச்சிருங்க. அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
3: சின்ன கணக்கு, சின்ன கணக்கு அல்லது பெரிய கணக்கு, புளி, அவ்வளவுதான்.
1: புளியா?
3: புளி, புளி, புளி, கணக்கில் புளி.
1: ஓ, கணக்கில் புளி. ஓ, சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமை.
2: அடுத்தது
3: 9 + 6 + 12 + 8
2: சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தது 5 பேருக்கு தலா 3 பேனாக்கள் கொடுத்தாங்க. இப்ப மொத்தம் எத்தனை பேனா?
3: 15.
2: கரெக்ட். நான் ரொம்ப அருமையா விளாண்டீங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. மைண்டர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், பெரிய கணக்கில் புலி அப்படிங்கிற விளையாட்டு. நல்லா இருக்கு அண்ணன் வச்சுட்டு போன பேர். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
1: என்ன சொல்ல அவளை என்ன சொல்ல அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு, சாந்தகுமாரோட பாட்டு. நேரம் இப்போ 9:21 தாண்டி போயிட்டு இருக்கு.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சின்ன சின்ன கணக்குகள். இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில கணக்குகள் கொடுப்போம், ஒரு சின்ன சின்ன கணக்கு, அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க
3: ருக்மணி பாட்டி? நாங்க சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
3: அருமை அருமை. வீட்டுல என்ன சாப்பாடு?
2: ஹலோ
3: ஹலோ, பாட்டி கேக்குதா?
2: கேக்குது கேக்குது.
3: சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி பாட்டி, பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடணும்
3: தெரியுமா?
2: சொல்லுங்க.
3: விளையாண்டுருவோமா? ஓகே பாட்டி, உங்களுக்கான கணக்கு வந்து பிரதீபா கேட்பாங்க.
1: ஓகே பாட்டி, உங்களுக்கான கணக்கு, ஒரு நோட்டு புத்தகம் வந்துட்டு 20 ரூபாய், நீங்க 50 ரூபாய் வச்சிருக்கீங்க. ரெண்டு நோட்டு வாங்கிருக்கீங்க, எவ்வளவு ஆச்சு?
2: 40 ரூபாய், 10 ரூபாய் கையில இருக்கும்.
1: 40 ரூபாவா?
2: 20 ரூபாய், 50 ரூபாய்
1: வச்சிருக்கேன்.
3: கொஞ்ச நேரத்துல பிரதீபாவுக்கே டவுட் வந்துச்சு,
1: எனக்கே டவுட் வந்துச்சு. சரி பாட்டி, கரெக்டா சொல்றீங்க.
2: நாங்கலாம் அந்த காலத்துல
3: பாட்டி கணக்கு, அடுத்த கணக்கு,
1: அடுத்த கணக்கு வந்து, அடுத்த கணக்கு திவாகரன் கேட்பாங்க பாருங்க.
3: அடுத்த கணக்கு பாருங்க, இப்ப எப்படி கேக்குற பாருங்க. நீங்க ஒரு பாட்டி, அது சொல்லக்கூடாது பாட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாது பாட்டி, சரிங்களா? சரி, இப்ப நீங்க வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த பஸ்ல 20 பசங்க 20 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டக்டர் வந்து உங்ககிட்ட டிக்கெட் வாங்க சொல்லி கேக்குறாங்க. நீங்க போற ஊருக்கு வந்து 50 ரூபா. நீங்க 100 ரூபா கொடுத்துட்டு மிச்ச காசு வாங்கணும், எவ்வளவு காசு வரும் மீதி?
2: 60 ரூபாய்.
3: எப்படி பாட்டி 60 ரூபா வரும்? நான் 20 20 அவங்களை கணக்கிலே சேர்த்தாங்க, கணக்கிலே சேர்த்தாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சொன்னேன். நீங்க போற ஊருக்கு டிக்கெட்டோட விலை 50 ரூபா, உங்க கையில 100 ரூபா இருக்கு, 100 ரூபா காசு கொடுத்துட்டீங்க, மீதி எவ்வளவு வாங்குவீங்க? நன்றி, சூப்பரா
4: விளையாண்டதுக்கு. அவளை

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டு தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: பாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
5: அதாவது சின்ன சின்ன கணக்குகள், இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கணக்குலாம் கேட்பேன், அதுக்கான பதில நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியா விளையாடலாம்.
4: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நான் நலமா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கும் பாஸ்கர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
6: ₹2,000
4: ₹2,000 போய் சில்லறை வாங்குறீங்க. அங்க சில்லறை வாங்கினா உங்களுக்கு எந்த பொருளும் வாங்காம நாங்க சில்லறை தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு ₹750 பொருள் வாங்குறீங்க. திரும்ப மீதி சில்லறை வாங்கிட்டு வந்து இந்த ₹200 கொடுக்குறீங்க. மீதி எவ்வளவு காசு இருக்கும்?
6: ₹100
4: பாடல் வந்துட்டே இருக்க மக்களை, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கணக்கு சின்ன கணக்காக என்ன விளையாட்டு பேர் வச்சுக்கோங்க?
2: பெரிய கணக்கு சின்ன கணக்கு ரெண்டுமே
1: பெரிய கணக்கு
2: கணக்கெல்லாம் புலி.
1: ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கம்மா.
2: சரி, பெரிய கணக்கு சின்ன கணக்கு.
1: பெரிய கணக்கு சின்ன கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ வந்து நான் பிரதீபா கூட இந்த விளையாட்டு விளையாட போகிறேன். ஆரம்பத்துல நீங்க என்ன இட்லி வச்சீங்களா, இப்ப
2: பாருங்க
1: இல்ல தோசை பிடிக்குமா? அப்ப தோசை வைக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து நான் பணியாரம் வைக்கிறேன்.
2: ஐயோ, எனக்கு பணியாரம் பிடிக்காது.
1: என்ன சாப்பிடவா சொல்ல போறேன், கணக்குக்கு தானே வைக்க போறேன்.
2: சரி, சின்னதா கொடுங்க எனக்கு.
1: சின்ன பணியாரமா? ஓகே, சின்ன பணியாரமா உங்களுக்கு ஒரு 120 பணியாரம் தட்டுல வைக்கிறேன்.
2: 120 நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி,
1: 120 பணியாரம் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தான் பெரிய தாராள மனசாச்சு. உங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி வந்து உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க.
2: 5 ஃப்ரெண்ட்ஸா?
1: 5 ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வயிறு காய போட்டா கூட அவங்க வயிறு காயக்கூடாதுன்னு நினைக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 120 பணியாரம் தட்டுலப்ப வச்சிருக்கிறீங்க. அதுல 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆளுக்கு 20 பணியாரம் கேக்குறாங்க. ஓகேவா, கொடுத்துட்டீங்க. இப்ப உங்க தட்டுல எத்தனை பணியாரம் இருக்கும்?
2: 20
1: நல்லா தெரியுமா? அட, 20 பணியாரம் இருக்காதுங்க, 20 சின்ன பணியாரம் இருக்கும்.
2: சோ கடவுளே.
1: ஓகேவா, 20 சின்ன பணியாரம் இருக்கும். அந்த டைம்ல வந்து என்ன பண்றீங்க? எனக்கு வந்து 10 பணியாரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்க அந்த 10 பணி மீதி இருக்க 10 பணியாரத்தை ரெண்டு பேருக்கு 5-5 பணியாரமா பிரிச்சு கொடுக்குறீங்க. மீதி எத்தனை பணியாரம் இருக்கும்?
2: மீதி இருக்க
1: உங்க தட்டுல எத்தனை பணியாரம் இருக்கும்?
2: இல்ல இல்ல, மீதி இருக்க 5 பேருக்கு,
1: ரெண்டு பேருக்கு 10 பணியாரத்தை பிரிச்சு கொடுத்துறீங்க.
2: 5-5.
1: மீதி உங்க தட்டுல எத்தனை பணியாரம் இருக்கும்?
2: எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் தான் 10 சாப்பிட்டேன்ல.
1: 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு 20 பணியாரம் கொடுத்தீங்களா?
2: மீதி 20 இருக்கா?
1: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 பணியாரத்தை கொடுத்துட்டீங்க. மீதி எத்தனை இருக்கும்?
2: 10 பொத்தா கொடுத்துட்டேனா?
1: 5-5 கொடுத்துட்டீங்க.
2: 5-5 கொடுத்து மீதி 10 பணியாரம். ஆனா நான் அதை தான் சாப்பிட்டேனே அப்படின்னு நான் நினைச்சேன்.
1: சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ளயா? எதுவுமே குழம்பே ஊத்தலையே.
2: நீங்க தான் வந்துட்டு உங்களால 10 தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்க, இப்ப மீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் சரி சாப்பிட்டேன் போல நானு.
1: சூப்பரா விளையாண்டீங்க பிரதீபா. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கைத்தட்டில் கொடுத்தா பிரதீபா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சின்ன சின்ன கணக்குகள், இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சில கணக்குகள் சொல்வோம், அந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டாக சொல்லுவோம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து இந்த கேமை ஜாலியாக விளாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நம்ம ஊர்ல எப்படின்னா வானிலை

0: வானிலை வந்து ஒண்ணு மழை பெய்யற மாதிரி இல்லைங்க. சில நேரம் வெயில் அடிக்குது, சில நேரம் மழை
1: போட்டுக்கிட்டு
0: இருக்கு. நல்ல வெயில் தானே.
1: சரி சரிங்க கஸ்தூரி அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
0: விளையாடுவோம்?
1: இல்லைங்கண்ணா மழையெல்லாம் இல்லைங்கண்ணா, காத்து நேற்று நல்லா அடிச்சது, ஆனால் மழை வரலைங்கண்ணா.
0: ஒன்றும் இங்கே மழை இல்லைங்க, விஜிலும் காற்றும் அப்படியே.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இன்னைக்கான விளையாட்டு என்ன விளையாடுறோம்னு
0: தெரியுமாண்ணா? கணக்கு கணக்குன்னு சொன்னீங்க.
1: ஆமாங்கண்ணா விளையாண்டுருவோமா?
0: ஆ ஆ சொல்லுங்க.
1: ஓகேண்ணா. உங்களுக்கான முதல் கணக்கு, ஒரு காய்கறி கடைக்கு போறீங்கண்ணா, 60 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறீங்க, 20 ரூபாய்க்கு வெண்டைக்காய் வாங்குறீங்க,
0: சரிங்க,
1: நீங்கள் வந்து 200 ரூபா காசு எடுத்துகிட்டு போறீங்கண்ணா. இந்த பொருள் வாங்க போக உங்க கையில் காசு எவ்வளோண்ணா நிற்கும் இருக்கும்?
0: 120 ரூபா இருக்குங்க.
1: அருமை அருமைண்ணா. அடுத்து ஒரு பேருந்துண்ணா.
0: சரிங்க.
1: ஒரு பேருந்தில் நீங்களும் உங்கள் கூட உங்கள் நண்பரும் ஏறுறீங்க.
0: சரி.
1: நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கான டிக்கெட்டை ஒருத்தருக்கு தலா ஒரு தலைக்கு வந்து மொத்தமாக 40 ரூபா.
0: ஒருத்தருக்கு
1: 40 ரூபா. ரெண்டு பேர் போகிறீங்க, உங்கள் கையில் காசு 500 ரூபா இருக்கு.
0: சரிங்க.
1: டிக்கெட் எடுத்தது போக கையில் எவ்வளோண்ணா காசு இருக்கும்?
0: 420 ரூபா இருக்குங்க.
1: அருமை அருமைண்ணா. சூப்பராக அன்றைக்கி ரொம்ப நன்றிண்ணா.
0: நன்றி
1: அண்ணா. நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சொல்லுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதிப்பாவுடன் ஒரு சூப்பரான விளையாட்டை இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம், சின்ன கணக்கு பெரிய கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க, 9787-70-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:05 தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நூத்தி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவானிகள் சிலனஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகரோடன். சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சின்ன சின்ன கணக்குகள். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்க உங்களுக்கு சில கணக்குகள் சொல்வோம், அந்த கணக்கை நீங்க சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9 7 8 7 0 7 0 7
5: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர். நலம் இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கின்ற எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. அருமையா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு?
5: உங்களுக்கான
2: முதல் கணக்கு,
6: நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க.
5: சரி,
6: இப்போ நீங்க வந்து எடுத்துட்டு போனது ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கீங்க.
5: சரி,
6: 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க. மீதி இன்னொரு 200 ரூபாய்க்கு வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டீங்க.
5: சரி,
6: இப்போ மீதி எவ்வளோ இருக்கணும்?
5: கையில் 100 ரூபாய் இருக்கும்.
6: ஓகேண்ணா, அந்த 100 ரூபாயில் ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டுட்டீங்க. 2 இட்லி வந்துட்டு 30 ரூபாய், 1 தோசை 10 ரூபாய்.
5: ஓகே,
6: இப்போ எவ்வளோ இருக்குண்ணா? அதே பொருளை நீங்க மூணா வாங்கிருக்கீங்க, இப்ப எவ்வளவுண்ணா?
5: 240 ரூபாய்.
6: ஓகேண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா. நன்றி.

0: ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த கேம், சூப்பரான கேம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி அண்ணா.
0: தேங்க் யூ சோ மச் பா, இருவருக்கும் நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி. காட்பாடியிலிருந்து சந்திரசேகரனை கால் பண்ணி சூப்பர் விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மன்ற பிரதிப்பாடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஊர்ல உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா சின்ன சின்ன கணக்குகள். இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் உங்கள்கிட்ட சில கணக்குகள், குட்டி குட்டியான கணக்குகள் கேட்போம். நீங்கள் அந்த கணக்கை சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பு அளிப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி அன்பு திவாகர் அவர்களே, அன்பு பிரதீபா அவர்களே.
2: அன்பு கலைச்செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
3: அருமையா சூப்பரவா இருக்குங்க. அப்புறம் திவாகர் நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அக்காவுக்கு பேர்
3: பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன்க்கா.
2: திவாகர்
3: சூப்பரா இருக்கேன்க்கா அப்படிங்கிறீங்க.
1: சூப்பரா இருக்கேன்க்கா. இப்பக்கா
2: உங்களுக்கான முதல் கணக்கு,
1: நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, காய்கறி கடைக்கு போறீங்க. காய்கறி கடையில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு இது 500 எடுத்துகிட்டு போறீங்க. அதில் வந்துட்டு தக்காளி 40 வாங்கிட்டீங்க. ஹலோ
3: சொல்லுங்க.
1: ஓகேக்கா, தக்காளி 40 வாங்கிட்டீங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு 50 வாங்கிட்டீங்க. கூடவே வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 60 வாங்கியிருக்கீங்க. இப்போ மீதி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்?
3: 350
1: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. இப்போ அடுத்த கேள்வி,
3: சரிங்க பிரதீபா,
1: உங்க கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தலாக்கு 100 இருக்கு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு பார்க்குக்கு போறீங்க. 4 ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அந்த பார்க்கில் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 50. இப்போ மொத்தமாக உங்க எல்லாருக்கிட்டையுமே எவ்வளோ இருக்கும்?
2: 50 மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. எங்கள் ரெண்டு பேர் கூடயும் இன்றைக்கி சின்ன கணக்கு பெரிய கணக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கணக்கு கொடுப்போம், அந்த கணக்கிலேருந்து வரக்கூடிய பதிலை கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன ஒரு

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962728004.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
6: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் பாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அருமையான கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, சின்ன சின்ன கணக்குகள். இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சில கணக்குகள் சொல்வோம், அந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சராக சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம்.
8: ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
7: ஹலோ வணக்கம்.
8: இன்னைக்கு அவர் வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காரு போல. இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேட்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா ரேடியோ கேட்காம அப்படியே இங்கே நாங்கள் பேசுறது கேட்டீங்கன்னா நீங்களும் அதை கேட்டு ஜாலியாக நம்மளோட விளையாட முடியும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி அவர் கூட விளையாண்டுருவோம்.
7: ஹலோ வணக்கம்.
9: வணக்கம். ஐயோ தேவைப்பட்டது பார்த்திபன்.
8: பார்த்திபன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
8: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் பார்த்திபன் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ஹலோ அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? உங்களுக்கான கணக்கு, நீங்க ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, அங்க 60 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறீங்க, 40 ரூபாய்க்கு முள்ளங்கி வாங்குறீங்க, 20 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குறீங்க, கையில 200 ரூபா எடுத்துட்டு போறீங்க, மீதி எவ்வளவு காசு இருக்கும்?
9: 120.
8: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து ஒரு பேருந்தில் பயணிக்கிறீங்க, பேருந்தில் பயணம் செய்கிறப்ப உங்கள் கூட ஒரு 3 பேர் வராங்க, மொத்தமாக 4 பேர். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கான டிக்கெட் வந்து 50 ரூபா, கையில் 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, மீதி எவ்வளோ காசு இருக்கும் உங்கள்கிட்ட?
9: டிக்கெட் 40 ரூபாய்ங்க.
8: 50, ஒருத்தருக்கு 50, மொத்தமாக 4 பேர்.
9: சரிங்க,
8: கையில் 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, டிக்கெட் எடுத்தது போக மீதி எவ்வளோ காசு இருக்கும்? மக்களை நீங்களும் இதே போலவே இந்த விளையாட்டுல விளையாடுறாம கால் பண்ணுங்க. 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா,
7: அதாவது சின்ன சின்ன கணக்குகள், இந்த விளையாட்டோட கேம் இதுதான் பேரு. ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ, இனிய காலை வணக்கம் திவாகர் மற்றும் பிரதீபா.
8: காலை வணக்கம் ஆனந்தியக்கா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும்.
8: சரிங்க அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா அக்கா?
10: சின்ன சின்ன கணக்குகள்.
8: ஆமா அக்கா, விளையாடுவோமா?
10: விளையாடலாம்.
8: ஓகே, உங்களுக்கான கணக்கு,
7: ஒரு வாரத்துல 7 நாட்கள், சோ 5 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்?
10: 30.
7: 30 இல்ல,
10: ஒரு வாரத்துக்கு 7, 5, 35.
7: 35 நாட்கள். ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. அடுத்தது, ஒரு பேருந்தில் 30 பேர் இருக்காங்க, 10 பேர் இறங்கிட்டாங்க, இன்னொரு 5 பேர் ஏறினாங்க, இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க?
10: 25
7: பேர். கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
10: நன்றி
8: நன்றி நன்றி ஆனந்திக்கா, அருமையா விளாண்டுங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: கொண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம், சின்ன கணக்கு பெரிய கணக்கு அப்படிங்கிற விளையாட்டை. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காருங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
5: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பிரதீபான் திவா சேலம் இருமாலையிலிருந்து சோனா வானொலி இணைப்பு இணைபவர் எழிலரசி. நிலையத்தில் நலன்களமா நம்ம நேர்கள் வந்து நலமா இருக்காங்களா?
6: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கு பிரதீபான் திவாகர். அனைவருக்கும் நவராத்திரி ஆரம்ப நேரத்துல இருந்து வாழ்த்துக்கள்.
6: நன்றி நன்றி அக்கா.
4: அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: மை சப்ஜெக்ட் எப்படி தெரியாம இருக்கும்.
4: சரிங்கக்கா, விளையாண்டுருவோமா?
5: மை ஃபேவரட் சப்ஜெக்ட்.
6: ஒரு கடையில 50 முட்டைகள் இருக்குது, அதுல 18 முட்டைகள் வந்துட்டு விற்பனை ஆயிடுச்சு, மீதி எத்தனை முட்டைகள் இருக்கும்?
5: மீதி வந்து 32 இருக்கும்.
6: கரெக்டா சொன்னீங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 இட்லி சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கும் 2 இன்னொரு 2 பேர் உங்க குடும்பத்துல, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு, அவங்க 2 பேருக்கு 5 இட்லி. மொத்தம் எத்தனை இட்லி சாப்பிட்டாங்க?
5: 18.
6: கரெக்டா சொன்னீங்கக்கா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி நன்றி அக்கா.
5: நன்றி. ஆனா பாட்டு வந்து ஓட் பண்றேன் இப்போ கொஞ்ச நேரம் முடி. ரதியே ரதியன்னு ஓடிச்சிங்களா சாங்?
6: ஓகேக்கா,
5: அந்த பாட்டு ஓட்டு. ஓ அம்மையா
4: அக்கா, இங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போனுச்சு. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல வளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
4: நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை
6: பை பை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: வண்ணத்து பூச்சிகள் செழித்த இந்தியா எப்படி இருந்திருக்கும்? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. பொதுவா பகல்ல சுற்றி திரியக்கூடிய வண்ணத்து பூச்சிகளையே பரவலாம் நம்ம பாக்குறோம். அதே நேரம் வண்ணத்து பூச்சி இனத்தை சேர்ந்த அந்தி பூச்சி வகைகளும் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில காணப்படுதுங்க. இது இரவுல இறை தேடும் இரவாடிகள் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் சிறு செதில்கள் போன்ற அமைப்பு கொண்ட இறக்கைகள் இருக்கு. வனத்து பூச்சி இறக்கைகளை மடிச்சோ பாதி மடிச்சோ ஓய்வெடுக்கும். அந்தி பூச்சி இறக்கைகளை திறந்து வச்சு ஓய்வெடுக்கும். இந்தியாவில் மொத்தமா 13,703 வனத்து பூச்சி இனங்கள் பதிவாகி இருக்கு. உலக அளவுல அறியப்பட்ட வனத்து பூச்சி இனங்கள்ல இது 8.25% அப்படின்னு சொல்லலாம். இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனத்தின் அறிவியலாளர்கள் இந்தியா வண்ணத்து பூச்சி இன அட்டவணை அப்படின்ற விரிவான அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. ஜுடாக்சா அப்படின்ற ஆய்விதழ்ல இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு பணியானது பூச்சி இனங்களை பட்டியலிடுறது, கள ஆய்வுகள், அருங்காட்சியக மாதிரிகளோட ஒப்பீடு, அறிவியல் நூல்களுடனான சரிபார்ப்பு போன்ற பெரும் சுமைகளை உள்ளடக்கியிருக்கு. இதுக்காக இந்திய விலங்கியல் ஆய்வக அறிவியலாளர்கள் நவ்னீத் சிங், ராகுல் ஜோஷி ஆகிய இருவரும் சுமார் 12 ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க. பெரும் பணி அப்படின்னு சொல்லும் போது வண்ணத்து பூச்சி இனங்களை வகை அட்டவணைப்படுத்தக்கூடிய முயற்சிகள் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலா நடைபெற்று வருது. இந்தியாவில் தற்போது 31 பேரின குழுக்கள்ல 102 குடும்பங்கள்ல 240 துணை குடும்பங்கள்ல 3700

65 பேரினங்கள்ல அடங்கிய 13703 வனத்து பூச்சி இனங்கள் பதிவாகி இருக்கு அப்படின்றாங்க. இந்த 13703 இனங்கள்ல 1417 இனங்கள் வனத்து பூச்சிகள், மீதமுள்ள 12286 இனங்கள் அந்தி பூச்சிகள். இந்திய பூச்சி வளங்களை ஆவணப்படுத்திய தொடக்க கால முயற்சிகளுக்கு பிறகான 100 ஆண்டுகால வகைப்பாட்டியல் இடைவெளிகளை இந்த ஆய்வு சரி செஞ்சிருக்கு. வனத்து பூச்சி இனங்களின் உயிர் பன்மை வளத்திற்காக புதுப்பிக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான அடிப்படை பட்டியலை கொண்ட நாடுகள்ல ஒன்னா இந்தியாவை இந்த ஆய்வு நிலைநிறுத்துதுன்னு சொல்லலாம். இதன் மூலமா உலகத்துல மேம்பட்ட உயிர் பன்மை கொண்ட நாடுகளின் வரிசையில இந்தியா இடம்பெறுது. இந்த அட்டவணை தொகுதிகள் உயிர் பன்மை தொடர்பான ஆய்வுகள், சூழலியல் கண்காணிப்பு, உலகளாவிய பாதுகாப்பு திட்டங்கள், இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான கொடையா விளங்கும். இத்தகைய விரிவான அட்டவணைகள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதிகாரப்பூர்வமான அறிவியல் அடையாளத்தையும் தெளிவான சட்டப்பூர்வ அங்கீகாரத்தையும் அறிவியல் வரலாற்றுல நிலையான இடத்தையும் வழங்குது அப்படின்றாரு இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவன இயக்குனர் த்ரிதி பானர்ஜி. பேருழைப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த தொகுப்பு விலங்கியல் துறையில இன்னும் பல திறப்புகளை சாத்தியப்படுத்தி இருக்கிறதோட இயற்கையில தேவையற்றவை என்று எதுவும் இல்லை, எல்லாமே ஒன்றோட மற்றொன்று இணைந்து இயங்கும் சங்கிலி தொடர் அப்படின்றத திரும்பவும் உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பலதானிய விதைப்புக்கும் பயோடைவர்சிட்டி சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: ஒரு ஒரே ஒரு வித்தியாசம், நம்மளுடைய பலதானிய விதைப்புக்கும் இங்கே இருக்கிற இந்த பயோடைவர்சிட்டி சிந்தனைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராசிகாஸ் அப்படின்னு ஒரு தாவரவியல் குடும்பம் இருக்குது. அது வந்து இப்போ கடுகு, முள்ளங்கி அந்த மாதிரியான ஒரு பயிர். இந்த பயிர்கள் மண்ணுக்கு அடியில் இருக்கிற சத்தை மேலே கொண்டு வரும் தன்மை படைத்தவை. பொதுவாக இந்த பிரசிகாஸ் ஃபேமிலி வந்து இன்னைக்கு நம்ம பண்ணுற அந்த பலதானிய விதைப்பு அணுகுமுறையில் அது இல்லை. அதுதான் நான் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். ஆனால் மண்ணுக்குள்ளார இருக்கிற சத்தை வெளியே கொண்டு வரதில் இந்த பிரசிகாஸும் ஒரு சில குறிப்பிட்ட நுண்ணூட்டச்சத்துக்களை அது மண்ணிலிருந்து மேலே கொண்டு வருது. ஸோ நம்மளுடைய பலதானிய விதைப்புலையும் இந்த பிரசிகாஸ் ஃபேமிலிஸில் இருந்து 2-3 விதைகளை நம்ம போடுறது இந்த பயோடைவர்சிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து உதவி செய்யும். இது 4வது. அடுத்ததாக கால்நடை ஒருங்கிணைப்பு கொள்கை 5, ஆங்கிலத்தில் லைவ் ஸ்டாக் இன்டக்ரேஷன். இது இப்போ இயற்கை விவசாயிகள் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டு சாணத்துல இருந்து நான் வந்து பஞ்சகவ்யம் பண்ணுவேன், ஜீவாமிர்தம் பண்ணுவேன், அமுத கரைசல் பண்ணுவேன். இந்த மாதிரி, அதாவது மாட்டு சாணத்தை ஒரு பொருளாக மதிக்கிற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல இருக்கு. இந்த விவசாயத்திற்கும் நமது பாரம்பரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுதான் உண்மை.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்யறாங்க. அதுல வந்து ஆடு மாடு கோழி வளர்க்கறது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எதுக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த உரத்தை வந்து நம்ம காட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சார் வந்து சொன்னாங்க, இயற்கை விவசாயத்துல மாடு வளர்ப்பு எதனால பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பிரியா, நம்ம ஊர்ல உன்னி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி முத்துராமனையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோடை கால உழவு முறை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இந்த சமயத்துக்கு இது வந்து ஏற்றதா இருக்கும், நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நான் ஒரு இயற்கை விவசாயிங்க. நான் வந்து கோடை கால சாகுபடி முறையை எந்தெந்த முறையில கடைபிடிக்கிறேன்னு தெரிவிக்கிறேங்க. நம்ம கோடை கால வந்ததுமே நம்மளோட வந்து அடுத்தது வந்து நம்ம ஆடிப்பட்டத வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அதற்கு முன்னே நம்ம வந்து நிலத்தை வந்து தயார் பண்ணணும். நிலத்தை தயார் பண்றதுக்கு முன்னாடி அப்ப வந்து கோடை உழவு பண்ணணும். கோடை உழவு பண்றதுக்கு முன்னாடி மண்ணை முதல் பரிசோதனை பண்ணணும். மண்ணை பரிசோதனை பண்ணாதான் நம்ம நிலத்துல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, காரமில மண்ணா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரு பயிருக்கு தேவையான 16 சத்துக்கள் தேவை. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மெக்னீசியம், மேங்கனீசு, துத்தநாகம், கால்சியம், கந்தகம், குளோரின், புளோரின், மாலிப்டினம், சிலிகான், இந்த 16 வகையான சத்துக்கள் மண்ணில் எந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுங்கிறத நம்ம மண் பரிசோதனை பண்ணா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மண் பரிசோதனை நம்ம பண்ணும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம 4 இடத்துல நிலமாக்கா சமமான நிலமா இருந்தாக்கா ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொரு தனித்தனி வயலாக இருந்தாக்கா அதை வந்து தனித்தனியாக எடுக்கணும். ஒரு வயல் இருக்குதுன்னு ஒரு வயல் எடுத்துக்கிட்டோமாக்கா ஒரு வயல் வந்து அந்த வயல் ஓரமா எடுக்கக்கூடாது, தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல எடுக்கக்கூடாதுங்க, மரத்தடியில் எடுக்கக்கூடாது, எருவு போட்ட பிறகு எடுக்கக்கூடாது. இதுதான் அதோட மெத்தடு. அதன் பிறகு நான் நிலத்தினுடைய உள்பக்கம் தள்ளி ஒரு வயல்ல வந்து ஒரு 10 இடத்துல மண் வெட்டி கொண்டு ஒவ்வொரு இடத்துல வி ஷேப்ல இந்த பக்கம் ஒரு வெட்டு, இந்த பக்கம் ஒரு வி ஷேப்ல வெட்டிட்டு மறுபடியும் வி ஷேப்ல இருந்து இந்த வெட்டத்திலிருந்து சுரண்டி சுரண்டி சுரண்டி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுக்கணும். இந்த 10 இடத்துல எடுத்த மண்ணை வந்து 2 கிலோ சேரும். 2 கிலோ அளவு சேர்ந்த மண்ணை வந்து நல்லா ஒரு இதில் பரப்பி காய போட்டு அதில் வேற குச்சி மணல் கோழி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மண்ணை நான் சதுரமா பரப்பி கூட்டல் குறி போடணும். கூட்டல் குறி போட்டு ஒரு ரெண்டு நேர் வந்து எதிரெதிர் மூலையா மண்ணை எடுத்துட்டு மீதி 2 மூலையை எடுத்து மண்ணை நம்ம விளையிடணும். அந்த 2 மூலையை எடுத்த மண்ணை மட்டும் மறுபடி கலந்து மறுபடி வந்து அந்த கலந்த மண்ணை மறுபடி சதுரமாக்கி கூட்டல் குறி போடணும். ஃபர்ஸ்ட்ல எந்த மூலையை எடுத்தோமோ அதை மட்டும் விட்டுட்டு முதல் எடுக்காத 2 மூலையை எழுதுகிற மண்ணை எடுத்து அதை வந்து சேகரிச்சு 1/2 கிலோ மண் வரும். அந்த 1/2 கிலோ மண்ணை ஒரு துணி பையில போட்டு கட்டி அந்த பையிக்கு மேல விவசாயினுடைய பெயர், அவருடைய தகப்பனார் பெயர், அவருடைய கிராமத்தின் பெயர், அவருடைய வீதியின் பெயர், அப்புறம் சர்வே நம்பரு, பட்டா நம்பரு, இதற்கு முன்ன என்ன நம்ம விவசாயம் அந்த காட்டில் பண்ணணும், அடுத்தது நம்ம விவசாயம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம விளக்கமா எழுதி கொண்டுகிட்டு போய் நம்ம வந்து சேலத்தில் இருக்கிற சீலநாயக்கமன்றில் இருக்கிற மண் ஆய்வு கொடுத்தாலையும் கொடுக்கலாங்க.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப மண்ணை டெஸ்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கார அமில தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் புஷ்பம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெல் ரகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுகிய கால ரகங்கள் எதுக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: குறுகிய கால ரகமான இந்த கோ 55 தமிழ்நாட்டுல கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி பருவங்களுக்கும் ஏனைய குறுகிய கால ரகங்கள் சாகுபடி செய்யும் பகுதிகளுக்கும் ஏற்றது. சராசரி மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா 6057 கிலோ தரவுள்ளது. இது வந்து 7853 விட 7% மற்றும் RNR 150/48 விட 15% அதிக மகசூல் தரவுள்ளது. அதிகபட்ச மகசூலாக சென்ற ஆண்டு இந்த ரகம் தாராபுரம் மாவட்டத்துல பயிர் செய்யப்பட்டதுல பார்த்தசாரதிங்கிற விவசாயியோட வயல்ல ஏக்கருக்கு 4200 கிலோ மகசூல் கொடுத்து, அதாவது ஹெக்டருக்கு 10 டன்களுக்கும் அதிகமாக மகசூல் கொடுத்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து துங்குரோ நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் கொண்டது. அமைலோஸ் வந்து இடைப்பட்ட அளவில் இருப்பதால இது வந்து சமைப்பதற்கு மிக சிறந்ததாக கருதப்படுது. இந்த ரகத்தோட சிறப்பம்சம் வேற சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ரகமாக வெளியிடுவதற்கு முன்பாகவே இந்த ரகத்தை விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள், நுகர்வோர் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்களை கொண்டு அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இது தேர்வு செய்யப்பட்ட ரகமாகும். அதாவது நெல், அரிசி, சமைத்த அரிசி இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் வந்து இது சமைப்பதற்கு மிக சிறந்த ரகம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. மேலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள், தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கமும் இந்த ரகம் சமைப்பதற்கு மிக சிறந்த ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா TKM 15 திருவூர் குப்பம் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட வறட்சி பாதிப்புக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் பயிரிட ஏற்ற குறுகிய கால ரகமான இந்த TKM 15. இந்த ரகம் TKM 12 மற்றும் IET 21620 ஆகிய ரகங்களை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. மானாவாரி மற்றும் பகுதி பாசன சாகுபடியில செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல நேரடி புழுதிக்கால் விதைப்பிற்கு ஏற்ற இந்த ரகம் மானாவாரியில் ஹெக்டருக்கு 3.9 டன்கள் மகசூலும், பகுதி பாசன முறையில் ஹெக்டருக்கு 4.2 டன்கள் மகசூலும் தரவல்லது. இந்த ரகம் நடுத்தர உயரம் கொண்டது, அதிக தூர் கட்டக்கூடிய திறன் கொண்டது, அடர்த்தியான கதிர் மற்றும் சாயாத தன்மை ஆகிய பண்புகளையும், நடுத்தர சன்ன வெள்ளை அரிசி, அதிக அறவை திறன் மற்றும் முழு அரிசி காணும் திறனையும் கொண்டது. இந்த ரகம் தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு மற்றும் ஆணைக்கொம்பன் ஆகிய பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனும், குலை நோய், இலையுறை அழுகல், இலையுறை கருகல், இலைப்புள்ளி நோய் மற்றும் துங்குரோ போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்டது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப குறுகிய கால ரகமான TKM 15 பத்தி சொன்னாங்க, நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய மகசூல் வந்து எந்த மாதிரி இருக்கும், எப்படி வந்து இதுல வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள். சேலம்

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காவிரி படுகை விவசாயமும் பாசன நீர் சிக்கனமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரெண்டு கட்டங்களுக்கு மேல மூன்றாவது கட்டம் ஒன்றிலையும் நீர் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளார வருதுன்னு சொல்லலாம். இது கிராம மட்டத்துல இருக்கக்கூடிய பாசன அமைப்பிலேயே இருக்கும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆத்துல வரக்கூடிய நீர் கிராமத்துக்குள்ளார அதற்குரிய வாய்க்கால் தலைப்பு வழியாக தான் வரும். ஒரு கிராமம் 60 வேலி அதாவது 400 ஏக்கர் ஆயக்கட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுல தான் மதுகு கண் இருக்கும். கிராமம் அந்த அளவை கூட்ட முடியாது. இந்த கட்டம் வரைக்கும் நீர் செலவு விவசாயிகள் கையில இல்ல, கிராமத்துக்குள்ளார வர்றதை தான் அவங்க வந்து செலவு செய்ய இயலும். வாய்க்கால்ல இருந்து வயலுக்குள்ளார தண்ணீர் வர்றதுக்கு விவசாயிகள் அந்தந்த வயலுக்கு மடை வந்து வச்சிருப்பாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது இந்த வயல் மடை மட்டும்தாங்க. மடை வாயை கொஞ்சமா உயர்த்தியோ தாழ்த்தியோ வச்சு வயலுக்குள்ளார வரக்கூடிய நீரை குறைச்சி அல்லது கூட்டிக்குவாங்க. இந்த முடிவுகள் வயல்ல இருக்கக்கூடிய பயிரோட வயதை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் சிக்கனம் அப்படின்னு பேசுறதுக்கு அதிகம் இடம் இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்கணும். உள்ளார்ந்த வரம்புகள் அப்படின்னு சொல்லும் போது நெற்பயிர் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கட்டங்கள்ல அதற்கு நீர் வந்து தேவைப்படுது. நல்லா இருக்கிறப்ப அதிகம் தேவையில்லைங்க. ஆனா அதே கட்டத்துல வயல உழுது சேராக்க நிறைய நீர் செலவாகும். நடவினப்ப சீராக தான் தண்ணீர் வந்து வச்சுக்குவாங்க. இளம் நடவானாலுமே அடுத்த கட்டமான இளம் பயிர் அப்படின்னாலுமே தண்ணீர் அதிகம் வச்சிருக்க மாட்டாங்க. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பயிர் கிளை கட்டி அடர்ந்து வளராது. வயல்ல உபரியா இருக்கக்கூடிய நீர் ஆத்துல வடியறப்ப அது அடுத்த கிராமத்துக்கு மீள் ஓட்ட பாசன நீராகிடும். இதை விட சிக்கனமான பயன்பாடு இருக்க முடியுமா? இந்த மாதிரி உரம் தளிக்கிறப்பவும் களை எடுக்கிறப்பவும் சீராக தான் தண்ணீர் இருக்கணும். இப்ப எல்லாம் அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி வயல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை இஞ்ச விட்டு அதுக்கு மேல நீர் பாய்ச்சறத நிறுத்திக்கிறாங்க. இயந்திரங்கள் அறுவடை செய்யறதுனால வயலை காய விடுறது அவசியமா இருக்கு. இப்படி நெல் சாகுபடியில நீர் செலவுக்கு உள்ளார்ந்த வரம்புகள் தன்னாலேயே உருவாகி இருக்கு. இதனால சாகுபடி மரபுகளா நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத அங்கீகரிக்க தவறதுனால சிக்கனம் பற்றிய பேச்சு எழுது. விவசாயிகளா விரும்பி செய்யக்கூடிய நீர் செலவு அப்படின்ற வகையில எதுவுமே இல்ல. சிக்கனம் அப்படின்னு நாம ஓயாம பேசுறப்ப தானாவே இருக்கக்கூடிய ஒன்ன நாம வலிந்து திணிப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுது அப்படின்னு சொல்லலாம். மணல் வறண்ட ஆறுகள். சிக்கனம் பத்தி பேச இடம் இல்லை அப்படின்னாலுமே இன்றைய இக்கட்டு என்னதான் தீர்வு? காவிரி படுக்கை ஆறுகள் வாய்க்கால்கள்ல பாசன திறனை மேம்படுத்துறது தான் வழி. 15,000 கன அடி நீர் திறந்தாலுமே அது வயலுக்கு எட்டாத நிலையில தான் இன்னைக்கு ஆறுகள் இருக்கு. அதுல மணல் இல்ல, நீர் வந்து வறண்ட ஆறுகள். அப்போது வரக்கூடிய பிரச்சனை மணல் வறண்ட ஆறுகள் தான் நிரந்தர பிரச்சனையே. மணல் இல்லாததுனால எவ்வளவு தண்ணீர் வந்தாலுமே அது வாய்க்காலுக்குள்ள எட்டாம ஆற்று வழியே போயிடுது. இந்த ஆறுகளை புனரமைக்க வேணும் அப்படின்னா அதுல மணல் அல்றத 50 ஆண்டுகளுக்கு முற்றா தடை செய்யணும். இதுக்கு மாற்றா படுக்கை அணைகளையும் தடுப்பணைகளையும் ஆயிரக்கணக்கில் ஆறுகளின் குறுக்கே கட்டுறது நிலைமைக்கு தீர்வாகாது. மணல் மிதப்பாக இல்லாத தளத்துல பிரச்சனைக்கு தீர்வா நாம கட்டக்கூடிய இந்த அணைகள் மட்டுமே போக்குவரத்து பாலங்கள் கூட நிலைக்காது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் கூட பேசிட்டு இருக்கேன். தினமுமே நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சேலத்து மக்கள், அதே மாதிரி சேலத்திலிருந்து பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறவங்க, சேலத்திலிருந்து பிஸ்னஸ்ல அச்சீவ் பண்ணவங்க, சேலத்திலிருந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தின் முகங்களா இருக்கக்கூடியவங்க நம்ம கூட வந்து இணைஞ்சு பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட. அவருடைய ஜேர்னி பற்றி அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். நான் கவரி மருத்துவமனையில் கன்சல்டண்டாக இருக்கேன்.
1: சார் எப்படி இருக்கீங்க சார்?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: கண்டிப்பாங்க சார். சார் முதல் கேள்வியா, இன்னைக்கு மருத்துவராக இருக்கிறீங்க, ஆரம்பத்தில் எப்பயில இருந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸ்கூல் படிக்கும் போதே மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார்.
2: ஸ்கூல் டைமில் நல்லா படிக்கணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 11th 12th வரப்போ தான் எங்கள் டீச்சர்ஸ் தான் எங்கள் குரு எல்லாமே. ஸோ அவங்களோட மோட்டிவேஷனால தான், ஃப்ராங்கா சொல்ல போனால் அதனால தான் நாங்கள் மெடிசின் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தோம். உதாரணத்துக்கு எங்கள் ஸ்கூலில் பயாலஜி டீச்சர்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் சித்தலந்தர் ஸ்கூல்னு பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் கெமிஸ்ட்ரி சார் தான் வந்து எனக்கு பயாலஜிலாம் டீச் பண்ணி என்னை வந்து

0: மெடிசின்குள்ளே புஷ் பண்ணது.
1: சார் அதே மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கள். காலேஜில் என்ன ஒரு மேஜர் எடுத்தீங்க, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது, ஸோ காலேஜில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்.
0: காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர் கோர்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி பேசிக்ஸ் இருக்கும். ஸோ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் கோப்ப பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இனிஷியலாக. ஸோ கொஞ்ச நாள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கோப்ப பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அனாட்டமியில் ஆல்மோஸ்ட் டாப்பராக வந்தேன். ஸோ அனாட்டமி அப்போ வந்து எனக்கு அனாட்டமி ரொம்ப பிடிக்கும். ஸோ கடவர் டிசெக்ஷன்ஸ், அங்கே இருக்கிற அனாட்டமி பற்றி புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து ஒவ்வொரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகுது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சர்ஜிக்கல் ஃபீல்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி சர்ஜரிக்குள்ளே வந்தேன். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜி பெத்தாலஜி டிசீஸ் பற்றி இருக்கும். தேர்ட் இயர் பார்த்திங்கன்னா மைனர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இஎன்டி ஆஃப்தமாலஜி இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் இயரில் தான் ஜெனரல் மெடிசின் ஜெனரல் சர்ஜரி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்டாக இருக்கும் பீடியாட்ரிக்ஸ்லாம்.
1: கண்டிப்பாங்க சார், உங்களுடைய பயணம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராஜ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஜேர்னி பத்தி தொடர்ந்து அவர் கூட நிறைய விஷயங்களை பேசலாம். சார், தொடர்ச்சி அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அது எப்படி இருந்தது? கண்டிப்பா வெளியில தான் தங்கி படிச்சிருப்பீங்க, ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க சார்.
4: ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் எங்கள் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவாங்க. பட் அதே சமயம் அவங்கக்கிட்ட எங்களுக்கு எப்போவுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா அதுக்கான இது இருக்கும், பனிஷ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தான். ஸோ பேசிக் மெடிசன் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். ஸோ அதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் போஸ்டிங் இருக்கும். ஸோ மெடிசன்னா மெடிசின் பேஷண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓபி பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாமே அண்டர் சூப்பர்விஷன். ஸோ சர்ஜரியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்ஜரி வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஏற்கனவே நான் அனட்டமி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சர்ஜரி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால தென் ஜெனரல் சர்ஜரி தான் படிக்கணும். ஸோ இன்னொரு பெட்டரான ஒரு சிட்டி காலேஜுக்குள்ளே போகணுன்றதுனால என்ட்ரன்ஸ் நான் போனிருந்துச்சு. ஸோ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை எழுதி நான் வந்து ஜெனரல் சர்ஜரி எடுத்தேன்.
3: சார், காலேஜ் வந்து எந்த ஊரில் படிச்சீங்க சார்? ஸோ அங்கே வெளியே தான் தங்கி படிச்சிருப்பீங்க, படிக்கிறத தாண்டி ஸோ அந்த ஊரில் இருந்த உங்களுடைய அனுபவங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார்.
4: அண்டர் கிராஜுவேஷன் MBBSன்றது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், அங்கே படிச்சுங்க. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஊர் மாதிரியே இருக்காது. கன்னியாகுமரி ஒரு லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் அந்த கேரளா ஸ்லாங்கில் இருக்கும். ஸோ என்னடா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் போக போக பழகிடுச்சு. மக்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மக்கள். ஊரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஊர். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு கேரளா தான் இருக்கும். நல்ல மழை இருக்கும், கிளைமேட் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறோம். ஸோ நிறைய அவுட்டிங்ஸ் அங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்கும். வி என்ஜாய்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய பீச்சஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட கொலீக் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோடு வெளியே இது பண்ணுவோம். சில டைம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அல்லது இன்டர்ன்ஷிப்லாம் வரப்போ எங்களோட ப்ரொஃபஸர்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுமே வந்து தே வில் கைட் அஸ், தே வில் சப்போர்ட் அஸ், அந்த மாதிரி தாங்க.
3: கண்டிப்பாங்க சார். தொடர்ந்து உங்களுடைய பயணம், அதாவது மெடிக்கல் காலேஜில் கன்னியாகுமரியில் படித்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ படிக்கிறத தாண்டி அந்த ஊர் எப்படி இருந்தது, புதுசாக அங்கே போய் தங்கி படிக்கிறப்ப எப்படி இருந்தது, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய பயணம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சு அவருடைய லைஃப் ஜேர்னி பத்தி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சீங்க சார், உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: ஸோ எம்பிபிஎஸ் முடிக்கிறப்போ ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு ப்ரௌடா இருக்கும். ஸோ நம்மளால எதையும் மேனேஜ் பண்ணலாம், எந்த ஒரு டிசீஸையும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா அந்த ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா, நிறைய கார்டியாக அரெஸ்ட் பேஷண்ட் வந்து நாங்கள் ஐசியூவில் பார்ப்போம். அதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த சிபிஆர்னு சொல்லுவோம், இப்போ நீங்கள் மூவிலாம் பார்க்குற மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன்லாம் கொடுத்து நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நிறைய பாய்சனிங் கேஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நிறைய சர்ஜிக்கல் டியூமர் சர்ஜரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு சொசைட்டிக்கு போய் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ரொம்ப மனநிறைவோடு இருந்துச்சு. ஆனால் அந்த எம்பிபிஎஸ் மட்டும் போதாது அப்படின்றதுனால அடுத்த ஸ்பெஷாலிட்டி படிக்கணுன்றக்காக ஒரு ஜெனரல் சர்ஜரி எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அடுத்து படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரின்னு சொல்லுவோம், அதில் வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி. ஸோ அது வந்து நான் எடுத்தேன். ஸோ அது கவுன்சிலிங் மூலமாக. ஸோ கன்னியாகுமரி படிச்சுட்டு என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல இதை விட ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக படித்தோம். எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில். ஸோ அங்கே வந்து நான் எடுத்தேன் ஜெனரல் சர்ஜரி.
1: கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள், அங்கே எப்படி இருந்ததுங்க சார்?
2: சென்னை இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க. என்னோடய சொந்த ஊர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அதுக்கு விட இது ஒரு டிப்பிக்கல் சிட்டி. லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் காலேஜிலேருந்து மட்டும்தான் கற்றுக்கணும் இல்லை, நிறைய பக்கத்தில் இருக்கிற காலேஜில் போய் கற்றுக்கலாம். நிறைய கான்ஃபரன்சஸ் நிறைய இருக்கும், நிறைய நமக்கு மென்டர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் சென்னை இஸ் நான் இப்பவும் சொல்லுவேன், சென்னை வந்து இட்ஸ் த பெஸ்ட் சிட்டி டு லேர்ன் அண்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ நிறைய அப்போவே ஜெனரல் சர்ஜரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புற்றுநோயாளிகளையும் நிறைய பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு வயதான ஒரு தாத்தா பாட்டி அந்த மாதிரி வருவாங்க. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. ஸோ இட்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஸோ எல்லாமே அங்கே ஃப்ரீ தான். ஸோ நாங்கள் வந்து கேர் எடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுங்க ஃபுல்லாக ஃப்ரீ தான் அது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக அவங்கள பார்த்து ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி சரி பண்ணி அனுப்பிச்சப்போ அந்த தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் ரொம்ப மனநிறைவோடு அவங்க வந்து எங்களை வந்து ஒரு பேர பிள்ளைங்க மாதிரி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு கொடுப்பினைன்னு சொல்லலாம். நம்ம சில நாள் டியூட்டிலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 ஓபிக்கு போவோம். அன்றைக்கி ஃபுல் டே டியூட்டின்னு சொல்லுவோம். ஓபி பார்த்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சிஸ் 24 hours. அடுத்த மார்னிங் 7:30 வரைக்கும் பார்க்கணும். 7:30 முடிச்சிங்கன்னா அடுத்த நாள் ரவுண்ட்ஸ் போகணும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அன்றைக்கி நைட் அட்மிட் பண்ண எல்லாரையும் போய் ரவுண்ட்ஸ் பார்த்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வரதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 5 ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 days டியூட்டி. பட் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சோர்வே இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு மனநிறைவு தான். ஸோ இது எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்க. ஒரு யங் பேஷண்ட் ஆகட்டும்.
1: கண்டிப்பாங்க சார், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதுலேருந்தே தெரிஞ்சதுங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய இந்த மருத்துவ பணி பற்றி பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராஜ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சு அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் இந்த மருத்துவர் பணி பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியா உங்களுக்கு இந்த மருத்துவர் பணி எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சில விஷயங்கள் இந்த மருத்துவ பணியில உங்களுக்கு ரொம்ப ஒரு மனநிறைவை கொடுத்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க சார்.
2: ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஒரு ட்ராமா பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீடிங்கோடு வருவாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதே ஃபீல்டில் அவங்க கூட்டு வராமல் அதே இடத்துல விட்டுருக்காங்க அல்லது கொஞ்சம் டிலே ஆனால் கூட உயிருக்கு ஆபத்தம் முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம உடனே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நம்மளால் முடியுன்றப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு மனநிறைவு இருக்கும். ஒரு சோர்வுன்றதே தெரியாது. நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு ஒன்றரை நாள் எப்படி தொடர்ந்து வேலை செய்கிறது அப்படின்ட்டு, பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக செய்யலாம்.
1: கண்டிப்பாங்க சார், ஒன்றரை நாள் வந்து டியூட்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது கூட இந்த மருத்துவ பணியில் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இந்த ஒன்றரை நாள் அந்த டியூட்டியில் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஹாஃப் டே, அதே எந்த மாதிரி பயன்படுத்துவீங்க சார்?
2: அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நாள் ப்ரொசீஜருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் அடுத்த நாள் சர்ஜரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சர்ஜரி எப்படி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். ஃபேமிலி டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருக்கப்போ நமக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவே போச்சு எனக்கு.
1: கண்டிப்பாக சார். சார், தொடர்ந்து உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார்.
2: அம்மா தான் ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிப்பிக்கல் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க மெடிசின் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி இது பண்ணாங்க. என்னோடய பிரதர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ மெடிசின் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வித் சப்போர்ட் என்னோட மென்டர் சப்போர்ட் அப்படியே வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு நான் வந்திருக்கேன்.
1: சார், எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் சர்ஜரி முடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன?
2: அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேன்சர் சர்ஜரி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஸோ கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை பற்றி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் நம்ம தனித்தனியே போய் என்ட்ரன்ஸ் எழுதணும். ஸோ அந்த ஏப்ரல் மே காலகட்டங்களில் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடையார் எக்ஸாம் எழுதுவோம், திருவனந்தபுரத்தில் போய் எக்ஸாம் எழுதுவோம், குஜராத்தில் போய் எக்ஸாம் எழுதுவோம், டெல்லி, லக்னோ, ஒவ்வொரு ஊருக்கும் போய் எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதே மாதிரி நான் எழுதினதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்மர் எக்ஸாம் எழுதியிருந்தேன். இதே எல்லா எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஜிப்மர் டாட்டா மெமரியலில் ஓரளவுக்கு நான் எனக்கு ரேங்க் கிடச்சிது. ஸோ நான் வந்து ஜிப்மர் எக்ஸாம் வந்து எனக்கு சீட் அலாட் ஆனதுனால நான் ஜிப்மர் எடுத்துட்டேன். ஸோ ஜிப்மர்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தனி என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் காலேஜை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ மெடிசின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இருந்த இன்ஸ்டியூட் சர்ஜிக்கலான் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக் ரோபோட்டிக் சர்ஜரி வரைக்குமே நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஹை எண்ட் கேர் வந்து பேஷண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அதே ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எங்கள் ஜிப்மரில் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம்.
1: கண்டிப்பாங்க சார், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாங்க சார் உங்களுடைய பயணம் பற்றி. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சு அவருடைய லைஃப் ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சார், தொடர்ச்சியாக இந்த மருத்துவ பணியில் எந்த அளவுக்கு நிறைவு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி முதல் முதலாக மருத்துவர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: நான் நடுவில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேரக்டாக நான் எம்எஸ் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பண்டிக்ஸ் பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வருவாங்க. நாங்கள் அப்பண்டிசெக்டமின்னு ஒரு சர்ஜரி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் சர்ஜரி இருக்கும். ஸோ முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா பெயின் அவங்களுக்கு சுத்தமாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ ரியலி நமக்குலாம் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நம்மளாலையும் வந்து ஒரு அக்யூட்டான ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் வந்து நம்மளால க்யூர் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஒரு சின்ன சின்ன சர்ஜரியிலேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய சர்ஜரி, மேஜர் சர்ஜரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி லேர்ன் பண்ணிகிட்டே போனோம்.
3: கண்டிப்பாங்க சார். சார், தொடர்ச்சியாக ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முதன்மையான விஷயம் அப்படின்னா ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்?
4: ஸோ மருத்துவரை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு அன்போட ஆதரவோடவும் பார்த்துக்கணும். அவங்களை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஒரு பணிவாக ஹேண்டில் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்குறதும் அதுதான், ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு அதுவும் ஒரு மலிக்னன்சி அப்படின்னு வர்றப்போ அவங்க வந்து ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஒரு கவலையில் இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் சொல்கிறப்போ அவங்க அடாப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் கொஞ்சமாக அப்படியே சக்ஸஸ் ஆகிடுவாங்க.
3: கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு எதனால் இந்த மருத்துவ துறையை நீங்கள் வந்து தேர்வு பண்ணீங்க? ஸோ எம்பிபிஎஸ் படித்தது, கன்னியாகுமரியில் படித்தது, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த அனுபவங்கள், ஸோ கற்றுக்கிட்ட விஷயங்கள், மருத்துவராக நிறைவு கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார், லாஸ்ட் குவஸ்டின்னா உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: ஃபேமிலின்றது என் ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. கிட்ஸ் இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்மால் கிட் இருக்காங்க. ஸோ தே ஆர் சப்போர்ட்டிவ். நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் பெரிய சர்ஜரியில் இருக்கேன், ரொம்ப லேட் ஆனாலும் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து நான் ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். இன்றைக்கி நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
4: நன்றிங்க.
3: இன்றைக்கி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். என்னங்க இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லன்னு வச்சுக்கலாம், நம்ம சேலத்தில் அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் பயங்கர மழைங்க. அந்த மழை பெஞ்சனால என்ன ஆகுது அப்படின்னா, சந்து பொந்து இட்டு இடுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி வந்து சூழ்ந்துடுது. நம்ம வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சுன்னு வைங்களேன், சரி திடீர்னு ஏன் பத்மாவதி வந்து மழையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்னைக்கான தலைப்பு இதுக்கு ரிலேட்டடானது அப்படின்றத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்றேன். இன்னைக்கு என்ன தலைப்பு எட்டு திக்கும் நாம் குரல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ள பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதா இல்லைன்னா நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குறதா அப்படின்றது தாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் வந்து தப்பு பண்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கான தடுப்பு வழிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே நம்மளுக்கு வந்து தோணும். அந்த மாதிரி இல்லாம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத எப்பயுமே யோசிச்சு நம்மள நிறைய பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கான தலைப்பு வந்து அதுல தாங்க இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, சரி இதுக்கான இயற்கை தீர்வு என்னவாதான் இருக்கும்? இப்போ வந்து ஏரிகள் குளங்கள் அதோட சதுப்பு நிலங்கள் இயற்கையான ஸ்பாஞ்ச் போல வந்து செயல்படுது. அதிகப்படியான மழை நீரை இது வந்து தங்களுக்குள்ளாரியே வந்து தேக்கி வச்சுக்குது. இப்போ நிலத்தடி நீர் உயர்வு அப்படின்னு சொல்லும்போது நீர்நிலைகளில் நீர் தேங்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் கணிசமாக உயருது. இது வந்து கோடைக்கால வறட்சியை தடுக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராமரிப்பு செலவு குறையுது. நீர்நிலைகளை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றணாவே இதுக்கான வழி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நவீன கட்டுப்பாடுகளை விட குறைவான செலவு தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏரி குளங்கள் இருக்குது. அந்த ஏரி குளங்கள் எல்லாமே சரியான படி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏரியில் தண்ணி குறைஞ்சிது அப்படின்னாவே அந்த இடம் காலியாக தானே இருக்குது. நம்ம ஏன் இங்கே கொண்டு போய் குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் நினச்சிட்டு அந்த குப்பைகளை எல்லாத்தையும் வந்து நம்ம போடுவோம். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, மழை சீசனில் அந்த குப்பையெல்லாம் வந்து அடைச்சிட்டு மழை தண்ணீர் போய் தேங்க முடியாமல் தடுப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் ஊருக்குள்ளே தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம்

0: மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வரதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்றாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதா, நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குறதா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்ட குறுநிகழ்த்திட்டு கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
5: வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?
6: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு பத்தி சொல்லுங்க ஐயா.
6: அதாவதுங்க, நீர்நிலைகளை வந்து முதல்ல பாதுகாக்கணுங்க. தூர்வாரி குளம் ஏரிகளை எல்லாம் நல்லா தூர்வாரி, வரக்கூடிய தண்ணியை எவ்வளவு தேக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு தேக்கி வச்சு, அப்பதான் வந்து உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து கீழே இருக்குங்க. அந்த மாதிரி அதை முதல்ல செஞ்சோணும். அதுக்கு அடுத்தது வந்து அதனுடைய வடிகால் வசதி, நீர் உபரி நீர் வெளியேற்றணும் இல்லைங்களா, அந்த வடிகால் வசதி வந்து கண்டிப்பா செய்யணும். கால் வகைகளெல்லாம் சுத்தப்படுத்தி, அதுல குப்பை கூடமெல்லாம் கொட்டாம அதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருந்த அப்படின்னாங்க. நம்ம தேவைக்கு போக மீதம் உள்ள தண்ணி அதுல எந்த ஒரு வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய ஒரு தொல்லையும் இல்லாம அது மாட்டும் ஓடிடுங்க.
5: சரிங்கய்யா.
6: ஆமாங்க,
5: நன்றி நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
6: நன்றி நன்றிங்கம்மா.
5: ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மழை வருது, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அதே தான் வந்து ஐயாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஏரிகள் குளங்கள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா சுத்தப்படுத்தி தூர் வாரி வச்சிட்டோம் அப்படின்னா, மழை காலங்களில் சரியானபடி அந்த நீரானது போய் தேங்கிரும், அதனால் எந்தவித பாதிப்புகளுமே வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து களப்பயணம் போயிருந்தோம், ஒரு வில்லேஜுக்கு வந்து போயிருந்தோம். எந்த சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படைமடல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கேருந்து வர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாரத்தில் ஒரு இடத்துல ஒரு நதின்னு வைங்களேன், அந்த நதியில் எப்பயுமே வந்து ஏதோ கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து சரியாக வந்து பெய்யாதனால கொஞ்சம் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக அப்படியே வறண்டு போயிருக்கு. இது என்ன சீசன் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் மழை நீர் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சொல்லவே வேணாங்க, விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி விலையெல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து வந்து இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பு வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதா நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குறதா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சோனா பண்பலை சமுதாய பண்பலை இணைய தொகுப்பாளர் பத்மாவதி அவர்களுக்கும், தொகுப்பாளர் இணைய தொகுப்பாளர் மற்றும் நமது அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோர் ஆலவன்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, அருமையான வணக்கம் ஐயா. ஐயா தலைப்புல பேசலாங்களா?
2: பேசலாம் பேசலாம். அதான் தொகுப்பாளர் அவர்களுக்கு நன்றி, பேச ஆரம்பிக்கிறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: வெள்ளப்பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலை பாதுகாப்பு, நீர்நிலைகளை பாதுகாப்பதான் நவீன வடிகால் முறைகளா?
1: ஆமாங்க ஐயா.
2: ரெண்டு முறைகளுமே இருக்கிறது நல்லதுதான். நீர்நிலை பாதுகாப்புங்கல பாத்தீங்கன்னா எல்லா தண்ணியும் சேர்ந்து எங்க ஊர் ஆறுக்கு சேரும். ஒரு மாதிரி சென்னை மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் இருக்குல்ல, என்ன பண்றதுன்னா அதுக்கு கடலுக்கு போய் சேரும் இல்லையா?
1: ஆமாங்க ஐயா.
2: ஆமா, அது வந்து வெளியே வரதுக்கு இல்லாம மணல் மூட்டையெல்லாம் எடுக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இதுகளை இது பண்ணுவாங்க. இன்னொரு முறை சொல்ற நீர்நிலை பாதுகாப்பு, அதாவது முதலில் கசிவு நீர் குட்டைகள் வச்சாங்களே கிராமங்கள்ல.
1: ஆமாங்க ஐயா. ஆமா,
2: இப்பல இப்ப நடைமுறை இருந்தே எனக்கு இல்லை, இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீர்நிலை பாதுகாப்பு அந்த கசிவு நீர் குட்டையில அந்த வர்ற தண்ணிகளை அப்படி திருப்பிட்டு அதுல இருந்தா கூட பக்க அருகில் இருக்கிற கிணறுகளில நீர் ஊற்றுறதுக்கு அந்த கசிவு நீர் குட்டைகள் எல்லாம் உதவும்.
1: சரிங்க.
2: அதோட நவீன வடிகள் முறையில் எவ்வளவு முறை அந்த முறையில சேர்ந்து பின்பற்றுவோம் பண்ணத்தான் தூர்வாரது நல்ல தூர்வாரதுக்கான இயந்திரங்கள்லாம் இருக்கும்ல. பெரும்பாலும் அந்த தண்ணீர் தேங்கிறதுல அந்த தூர்வார முறையில முதல் தூர்வாரி வச்சிருவோம் கிளீனா. அப்பதான் அதே மாதிரி தண்ணி வரையில எதையாச்சும் அது போறதுக்கு இல்லாம இல்ல மணல் முட்டை அது இந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கு இன்னொன்னு கூட ஒரு அரசுக்கு யோசனை சொல்றேன். நல்ல மாப்போ நீங்கள நல்ல வெள்ளப்பாதிப்பு வீட்டுக்கு வரையில அதையும் சொல்லிடுறேன். உள்ள வரையில எல்லாம் இந்த விஷப்பூசி எல்லாம் வந்துடும், பேழு பூரா பாம்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருமே.
1: அதனால
2: வீட்லயும் வடிகால் முறையில் சரியா இருக்கும். சாகடியில் போற மாதிரி இது பண்ணி விட்டுருந்தாத்தான் அந்த பாதிப்பு இந்த பூச்சி வராம அப்படி போயிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: நல்ல முடியும். ஆக நீர்நிலை பாதையில் இருக்க எல்லா முறைகளும் இருக்கிறதா இந்த கசிவு நீர் குட்டைகள் மலர் மூட்டை எடுக்கிறதோட நவீன வழிகள் முறை அனைத்தையும் பின்பற்றலாம். ஏன்னா அது எல்லாம் சேர்ந்து கடல்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறது கூட ஒரு இதுல சேர்ந்துருக்கல.
1: கண்டிப்பா.
2: அதனால இரண்டு வயலும் பின்பற்றது வெள்ளப்பாதிப்பை தடுக்க முயற்சிருந்தது. அதுக்கு எதிர்கொள்ள எல்லாரும் தயாரா இருக்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். மழைநீர் தேக்க தொட்டி இருக்குது இல்லைங்களா, அதுல தண்ணி நிறைய வரல அதுல போற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா மழையில இந்த இது தண்ணீர் கிடைக்காத காலத்துல
1: ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. இப்ப வந்து மழைநீர் வடிகால் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளார வந்து மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி வந்து வரத்துக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் இதெல்லாம் வந்து வரும். அந்த சமயத்தில் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம வந்து வடிகால் வசதியை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஐயாவோட கருத்தாக இருக்குது. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக தினேஷ் சேகரனோட தங்கமே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், சும்மா தானே இருக்கா? வாடா, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
4: ஓ, போலாமே.
1: என்ன மச்சான், 2 டிக்கெட்டுக்கு பதிலா 4 டிக்கெட் எடுத்து வச்சிருக்க?
4: மச்சான், இங்க தான் என் அறிவு கூர்மையே, நீ கவனிக்கணும்.
1: என்ன
4: மச்சான், நீ ஒருத்தருக்க, நான் ஒருத்தருக்கேன், மொத்தமா 2 டிக்கெட். இந்த 2 டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுன்னா அதனாலதான் எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட்.
5: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
6: முன்பதிவிற்கு 9962728004.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பு அப்படின்னா, வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதா இல்லைன்னா நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குதா அப்படின்ற தலைப்புல தாங்க நம்ம பேசிட்டே இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் வந்து பேச போறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: என்ன பொறுத்த வரைக்கும் நவீன வடிகால் வசதிகள் அப்படிங்கறது தான் தேவைப்படுது. இப்ப பாருங்களேன், சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல எக்கச்சக்க வீடுகள் அப்படிங்கறது இருக்கு. வீடுகள் அதிகமா இருக்கும் பொழுது மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கறதும் வரும். குறுகலான சாலை அப்படிங்கறதும் இருக்கு. ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இதை அகலப்படுத்தவும் முடியாது. அப்போ மழை பெய்யுது அப்படின்னா நவீன வடிகால் விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலயுமே அமைச்சாங்க அப்படின்னா எவ்வளவு பெருசா மழை பெய்தாலும் அந்த மழை நீர் தேங்கி அது வெள்ளமாக மாறாது. அதனாலதான் வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய காலத்திற்கு அப்புறமா நவீன வடிகால் விஷயங்கள்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டுன்னு சென்னை மாநகரத்துல நிறைய இடங்கள்ல செஞ்சாங்க. இந்த விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்யும் பொழுது நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்காது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான நீர்நிலைகள் அது வந்து அகலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும், அதற்குரிய உபகரணங்கள் யூஸ் பண்ணி அதுவும் செய்யலாம். ஆனா அதையும் தாண்டி வடிகால் பண்ணக்கூடிய அளவிற்கான நவீன மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் நம்ம சமுதாயத்துல ஏற்படும். அந்த வெள்ள பாதிப்புகள் எல்லாம் வரவே வராது. அதனால மாடர்ன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கறது அரசாங்கம் நிச்சயமாக விரிவுபடுத்தி அது ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு வரணும். இல்லாத பகுதிகளில் அது அமைச்சாவே போதும், மழை ஜாஸ்தியா பெய்ஞ்சுனா கூட நம்ம சமாளிச்சுக்கக்கூடிய அளவிற்கான திறன் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
1: நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா
2: சொன்னீங்க. ஆ நன்றிப்பா, நன்றி.
1: இப்போ வந்து நம்ம அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நவீன வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வெள்ள பாதிப்புகள்லேருந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, தொடர்ந்து வந்து இந்த தலைப்பில் நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நகரங்களில் வந்து அப்படின்னா இப்போ ஏரியா வைஸ் நம்ம பிரிச்சுக்கோமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கார ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார ரோடு போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் தரைகள் இந்த மாதிரி இருக்கிறனால மழை பெஞ்சுது அப்படின்னா அப்போ வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து உரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து ஏற்படுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டவுன்லேயே கூட நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.
3: ஏண்ட ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு, அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா, இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: மண்ணில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்,
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கான தலைப்பு, வெள்ள பாதிப்புகளை தடுக்க சிறந்தது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதா, நவீன வடிகால் வசதிகளை உருவாக்குறதா அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி.
6: அதாவது வெள்ளத்தை பாதுகாக்கிறதுக்குன்னா ஒரு நிறைய வழிதான் சொன்னா வடிகால் பண்ணிக்கலாம். வடிகால் பண்ணானா அது ஊருக்குள்ளதான் ஓடும். ஆனா நீர் தேக்கங்களை கட்டிட்டோம்னா நல்ல தேக்கி வச்சுக்கலாம் தண்ணி. ஏரி குளங்கள் குட்டைகள்னு சொல்லுவாங்க, பல குட்டை தண்ணியும் பாங்க. மழை காலத்துல அந்த குட்டை இருக்கும், ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருந்தா அதுல தண்ணி நிற்கும். அது இந்த மாதிரி தண்ணியில தேங்கி நிற்கும் போது நாம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது தேக்கி வச்சுட்டோமா தண்ணி இல்லாத காலத்திலயும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வடிகால விட்டுட்டோமா எல்லா தண்ணியும் போயிடும், அது ஊருக்குள்ளேயும் போகும், அழிவுகள் தான் வரும். அதனால தேக்கி வைக்கிறதுதான் நல்லது. ஏரி குளங்களை தூர் வாரி நல்லா ஆழப்படுத்திட்டோமா ரொம்ப காலத்துக்கு தண்ணி கிடைக்கும்ல, என்னோட கருத்து சுவாமி.
5: ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க பாட்டி, நன்றி நன்றி பாட்டி.
6: நன்றி சுவாமி, நன்றி நன்றி.
5: இன்னைக்கான தலைப்புல நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பரா சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே வெள்ள பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு சிறந்தது நம்ம எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்றது என்ன அப்படின்னா, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை செய்யணும் அப்படின்றது தாங்க கொஞ்சமா யோசிக்கணும். அது வந்து நம்ம ஏரியா சைடா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஊர் சைடா இருக்கணும். இப்ப கிராமப்புறங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள்லாம் வந்து இந்த சீசன் சமயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விளைச்சல்லாம் வந்து பாதிக்கப்படுது, மகசூல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி நம்ம தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்கு. தொடர்ந்து வந்து நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சூப்பரான தலைப்புகள் வந்து போயிட்டே இருக்குங்க. அடுத்த ஒரு சூப்பரான தலைப்புல நான் உங்க கூட வந்து பேசுறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நீங்க பகிர்ந்துக்கலாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பாய் பாய் நேயர்களே, இன்னும் ஒரு சூப்பரான தலைப்புல நான் உங்க கூட பேசுறேன். பத்மாவதி, டாடா பை பை நேர்களே.

கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு முதல் விஷயமா இதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா, காலை உணவா நம்ம எது எடுத்துக்கலாம், எந்த உணவை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு முதல் விஷயமா நான் வந்து சொல்ல போறேன். அதாவது என்ன ஆனாலும் காலை உணவை மட்டும் தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் நம்ம வந்து பல மணி நேரம் வந்து ஓய்வு எடுக்கிறோம், நல்லா தூங்குறோம். ஸோ அது நம்ம அந்த டைம்ல எதுவுமே சாப்பிட்றதில்லை. ஸோ காலை உணவு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ அதனால தான் அப்படி வந்து சொன்னாங்க, நம்ம உடலை வந்து சரியாக இயங்க வைக்கிறதுக்கு அந்த காலை உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ காலை உணவு ஃபியூவல் மாதிரி இருந்தாலும் என்ன வேணால் எடுத்துக்கலாமா? காலையிலே வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாமா? காலையிலே வந்து எதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்லாமா அப்படின்னா இல்லை. காலையில் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உணவு எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கஞ்சி மாதிரி திரவ உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ அது வந்து எளிதில் வந்து ஜீரணமாகும். ஆனால் நம்ம எப்படி வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடலோட உள் உறுப்புகளுக்கும் ஒரு வேலை தேவை. ஸோ நம்ம நல்லா மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்டோம்னா தான் நம்மளுடைய மவுத்தில் அந்த சலிவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அதாவது உமிழ்நீர், அது வந்து அதிகமாக சுரக்கும் நம்ம சாப்பிடும்போது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்லா நம்ம மென்று சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செரிமான அமிலங்கள், சலிவரி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நல்லா வந்து தூண்டப்படுது. அதனால் நல்லா பொறுமையாக சாப்பிடணும், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் இந்த காலை டைமில். அதில் வந்து ஏற்றது என்ன அப்படின்னா, இட்லி, பொங்கல், கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படின்னு நம்ம எது வேணாலும் வந்து சாப்பிட்லாம். குறிப்பாக இட்லி பொங்கல், இப்போ காலையில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி பொங்கல் தான் வந்து இருக்கும். ஸோ காலை உணவுக்கு ஏற்ற உணவுகளை தான் ஹோட்டல்கள்லேயே வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியே நாமளும் வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை காலை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
6: எக்குரு நிகழ்ச்சி
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைஞ்சு பேசுவாங்க. இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்ன மாதம் அப்படின்னா, மார்பக புற்றுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக பெண்கள் இந்த மார்பக புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக வந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில். நம்ம கூட வந்து இன்றைக்கி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம்
1: சார், எப்படி இருக்கீங்க? சார்
2: நல்லா இருக்குங்க.
1: சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சார்
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நானும் இந்த ஒரு சமுதாய வானொலி மூலமாக ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி.
1: சார் கண்டிப்பாங்க. சார் சார் இன்றைக்கி ஜென்ரலாகவே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சார் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்ன? ஸோ இது பெண்கள் இதை பற்றி அந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எதளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க சார்?
2: உதாரணம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னா மார்பக புற்றுநோய். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து மார்பக புற்றுநோய் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஸோ பொதுவாக புற்றுநோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செல் வந்து கட்டுப்பாடற்ற முறையில் வந்து தானாகவே வளர்ந்து மல்டிப்ளை ஆகி அது பெருசாகும், அது அங்கேருந்து பிரிஞ்சு வேறு வேறு இடத்துக்கு போய் அங்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால தான் இது வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இது ஒரு சீரியஸான நோயை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
1: கண்டிப்பாக சார். சார் பெண்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா, ஒரு 40 வயதுக்கு அப்புறமா பெண்களுக்கு அதிகமாக மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குங்க சார்?
2: புற்றுநோய் பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புற்றுநோய் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, சில அடிக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது, ஸோ இது மூலமாக தடுக்கலாம். ப்ளஸ் ஒரு நல்ல டயட், ஒரு பேலன்ஸ் டயட்டு, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலமாக புற்றுநோய் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். அதே சமயம் ஆரம்ப நிலை அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக, ஒரு புற்றுநோய் இந்த புற்றுநோய் அப்படின்னா இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்றப்போ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதை முன்னாடியே நம்ம காமிக்கிறப்போ அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதை முற்றிலும் குணப்படுத்த முடியும்.
1: கண்டிப்பாங்க சார். சார் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடியதா, இல்லை ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர்லாம் வரது வாய்ப்பு இருக்கா?
2: ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். இப்போ ஒரு 100 ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சர் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மென்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் பார்ப்போம். ஸோ மென்லேயும் வரும், பட் இன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி.
1: கண்டிப்பாங்க சார். இன்றைக்கி இணைஞ்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த மார்பக புற்றுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தலாங்க சார். உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறோம், நீங்கள் வந்து பதில் சொல்லலாங்க சார். இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.

0: அனைவரும் மாறி அனுமதி இலவசம்.
1: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
0: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த டைம்ல மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கிறோம். நேத்து கூட நம்ம வந்து யோகா பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது யோகாவுக்கும் நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி. ஸோ நம்ம வந்து யோகா பண்ணால் நமக்கு வந்து அந்த மன ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றத நேற்று வந்து நம்ம விளக்கமாக பேசணும். ஆனால் இன்னும் சில முக்கியமான யோகாக்கள், அதாவது இந்த மன ஆரோக்கியத்துக்காகவே ஸ்பெஷலாக வந்து இருக்குது. ஸோ அந்த யோகாசனங்களை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மன ஆரோக்கியம் அப்படின்றது பல மடங்கு மேம்படும். ஸோ அது என்னென்ன ஆசனங்கள் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து எளிய முறையில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து நீங்கள் முறையாக ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். அதில் ஒன்று என்ன ஆசனம் அப்படின்னா பச்சி மோத்தானாசனா. இந்த ஆசனம் இந்த பேரை கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கே நாகராஜி, இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஆசனம். உங்களுடைய அதாவது நீங்கள் நல்லா உட்காந்துக்கிட்டு கால்களை வந்து முன்னோக்கி நீட்டணும். பாட்டிங்கெல்லாம் அந்த திண்ணையில் காலை நீட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கணும். அதற்கப்புறம் நம்மளுடைய மூச்சை வந்து அப்படியே லைட்டாக வந்து உள்ளிழுக்கணும். அந்த சமயத்தில் நம்மளுடைய கைகளையும் வந்து மேலே வந்து உயர்த்தணும். உயர்த்தினதுக்கப்புறமா அந்த மூச்சை அப்படியே வெளியே விட்டுக்கிட்டே நம்மளுடைய கைகளால் நம்மளுடைய கால் கட்டை விரலை வந்து பிடிக்கணும். இன்னொரு முறை அப்படியே ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், கீழே நம்ம தரையில் உட்காந்துக்கணும், நம்ம கால்களை நீட்டியிருக்கணும். அப்போ கால்களை நீட்டினதுக்கப்புறமா மூச்சை வந்து அப்படியே லைட்டாக உள்ளார இழுக்கும்போது நம்ம கைகளை மேலே வானத்தை நோக்கி உயர்த்தணும். அப்புறம் அப்படியே கைகளை கீழே இறக்கும்போது நம்ம மூச்சை அப்படியே விட்டுக்கிட்டே நம்ம கால் கட்டை விரலை தொடணும். ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களால அடிக்கடி குனிஞ்சு நிமராதவங்களால இது பாசிபிள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கைகளை நீட்டலாம், கட்டை விரலை தொட முடியாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் கைகளை நீட்டலாம். இல்லை என்னால் கட்டை விரலை தொட முடியுது அப்படின்றப்ப நீங்கள் தொட்டிங்க, அப்படியே ஒரு 2 செகண்ட் உட்காந்திங்கன்னா அதுதான் இந்த பச்சி மோத்தான சானா அப்படின்ற இந்த ஒரு ஆசனா. கட்டாயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம். இந்த ஆசனாலாம் ஈஸியாக தான் நாகராஜ் இருக்குது, இந்த பேர் தான் வரமாட்டேங்குது அப்படின்னு திரும்பி நினைப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, பேர் முக்கியம் இல்லை, அந்த யோகா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பல மடங்கு மேம்படுத்தும். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையே நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன் நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிருச்சுனா அதனாலதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. கற்றாழை ஜெல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கற்றாழை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் வந்துருக்குங்க. இந்த கற்றாழை ஜெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது கரும்புள்ளிகள்லாம் வந்து இருக்குது, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கற்றாழை ஜெல்லை வந்து பயன்படுத்துவாங்க. பொதுவாக நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கற்றாழையை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்ட ஒன்றாக வந்து இருக்குங்க. இப்போ நேச்சுரலாக இந்த கற்றாழையை நாம் வந்து பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கற்றாழை ஜெல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதுக்கப்புறம் நிறைய இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. இது சருமத்தோட நெகிழ்வுத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். முகத்தை வந்து நம்ம தண்ணீரில் வந்து கழுவணும் ஃபஸ்ட்டு, அதற்கப்புறமா அந்த ஃப்ரெஷ் கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, கற்றாழையை நம்ம கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஜெல்லை நம்மளுடைய ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு மசாஜ் மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சு கை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ரொம்ப குளிர்ந்த நீரில் நம்மளுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாங்க. உடனடியாக, அதாவது ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோ ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தேன் இருக்கு இல்லைங்களா, நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்கும். இந்த ஒரு கற்றாழை கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைட்டாக தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வைட்டமின் இ இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளுடைய செல்களை வந்து புதுப்பிக்கும், சுருக்கங்கள் இல்லாத ஒரு ஸ்கின்னை நமக்கு வந்து கொடுக்குங்க. 1 டீஸ்பூன் கற்றாழை ஜெல்லோட வைட்டமின் இ கேப்சூல் வந்து கடையில் கிடைக்கும். அந்த கேப்சூலை வந்து நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இப்ப கேட்ட சுதந்திர கலைஞர்களுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பாடலுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர். இந்த மாதம் முழுவதுமே அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வச்சுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட், கம்மியாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆகுது அப்படின்னா அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து அதிகமாக காய்ச்சல் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தினமுமே நம்ம வந்து காலையில் எடுத்துகிட்டு வரலாம். அது என்ன அப்படின்னா மஞ்சள் கூட ஒரு சிட்டிகை மஞ்சளோட லைட்டாக தேன் கலந்து நம்ம வந்து தினமும் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மெதுமெதுவாக அப்படியே அதிகரிச்சுட்டே வரும். அதே மாதிரி சளி இருமல் போன்ற தொற்றுகளில் இருந்து இதை நம்மளை வந்து பல மடங்கு பாதுகாக்கும். ஸோ சளி இருமல் இந்த ஒரு தொற்று ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை வந்து மஞ்சளோட தேன் கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது அது வந்து பல மடங்கு நமக்கு வந்து பலன் கொடுக்கும். ஏன்னா மஞ்சளில் குர்குமின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. தேனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்குது. சளி இருமல் அதுக்கப்புறம் பருவக்கால தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். அதே மாதிரி மனநலத்துக்கும் இது வந்து ஒரு சிறந்த இயற்கையான டானிக்காக இருக்குது. மஞ்சளும் தேனும் இணைஞ்சி நம்மளுடைய பிரெயினோட அந்த நரம்பு மண்டலத்தை வந்து அமைதிப்படுத்துது. மன அழுத்த ஹார்மோன்களை வந்து குறைக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய மனது வந்து இலகுவாக இருக்கும். இன்னொன்று செரிமான ஆரோக்கியத்தையும் இந்த ஒரு விஷயம் வந்து மேம்படுத்தும். இது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தொற்றுகள் அதுக்கப்புறம் வீக்கங்களை வந்து குறைச்சி செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவும். அஜீரணம் அதுக்கப்புறம் இறைப்பை பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு மஞ்சள் ப்ளஸ் தேன் மார்னிங் டைமில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையும் கூட. இன்னைக்கு இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன் ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய பேர் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுலேயும் முக்கியமாக இந்த ரியல்மி இல்லை ஓப்போ இந்த மாதிரி மொபைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் நிறைய அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஜெட் ஒன்று இருக்கும், கூகுள் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூகுள் விஜெட் வந்து நிறைய பேர் தெரியாமல் அதை டெலீட் பண்ணிடுவீங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த விஜெட்டை நீங்களும் போய் செட்டிங்ஸில் தேடுன்னு தேடினா கூட அது கிடைக்காது. நம்ம ரியல்மி மொபைலில் விஜெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சாலும் அது கிடைக்காது. அது எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் புரியும். அதனால் தொடர்ந்து நிறைய விஜெட்டும் இருக்கும். அந்த குரோம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார் கூட நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம், பழைய மாதிரி தான் நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும். கூகுளுக்கு கீழே அங்கேயுமே அந்த மாதிரி சர்ச் பார் இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட சைஸையுமே உங்களால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நீளமாக வேணுன்னா நீளமாக வச்சுக்க முடியும், இல்லை கொஞ்சம் குட்டியாகவே இருந்தால் போதுன்னா குட்டியாகவும் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் விஜெட்டை திரும்ப உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கே கொண்டு வர்றது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வரப்போகிற பாடலுக்கு பிறகு அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர், ஊர், பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர், ஊர், பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து அடுத்தது துவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் யாராவது ஒரு நல்ல இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இயர்பட்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப காசு அதிகமாக செலவாகுது துவாகர், எதுவுமே கம்மியான ரேட்லேயே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகவே ஒரு தரமான இயர்பட்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட் ஏர் டோப்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது அதோட பேர். போட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்டோப்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ட்ரூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஏர்பட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நீந்தர்கள் சொன்ன FM 107.8 டெக்ரோ நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. ஃபஸ்ட்டு இந்த ஏர்பட்ஸோட விலை தான், இந்த ஏர்பட்ஸ் வந்து 1000 ரூபாய்க்குள்ளதாக இருக்குது. தற்போதைய விலையாக வந்து 799 ரூபாயாக இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப விலை வந்து ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை தாண்டி இந்த ஏர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், நீங்கள் பாக்கெட்டில் போட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கை கடக்கமான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுக்குள்ளே 2 ஏர்பட்ஸ் இருக்குது. ஏர்பட்ஸோட டிசைனுமே காதில் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஏர்பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏர்பட்டில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூடிய ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா என்வரன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் கால் பேசுகிறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாய்ஸ் தெளிவாக கேட்கறதுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இதெல்லாம் விடுப்பா, சவுண்ட் குவாலிட்டி எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 13 mm ரொம்ப சூப்பரான ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அதனால் சவுண்ட் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் இது வந்து ஒரு ஒயர்லெஸ் ஏர்பட்ஸாக இருந்தாலும் இதுவும் பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய ஒரு சாதனம் தான். அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களால் 35 மணி நேரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நேரம்லாம் எனக்கு டைம் இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட 10 நிமிஷத்தில் 120 நிமிஷம் வரைக்கும் உங்களால் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே உங்களால் 120 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதை நீங்கள் ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் போட் ஹேர்பல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்விக் பண்ணி கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. IPX5 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் இந்த ஒரு ஏர்பட்ஸில் இருக்குது. இந்த ஏர்பட்ஸ் நீங்கள் வாங்கணும்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட தற்போதைய விலை 799 ரூபாய். இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் மக்களே. சோனா FM 107.8 இப்போ துவாக்கரனோட போட் ஏர்டோப்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கேஜெட் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வச்சிருக்க ஒரு யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது யூபிஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அப்படின்னு நிறைய ஆப் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து யூபிஐன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்புக்கு பேர் தான் யூபிஐ ஆப்னு சொல்லுவாங்க. அதில் இன்றைக்கி ஃபோன்பே ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற யூபிஐ ஆப்புக்கு, எல்லா யூபிஐ ஆப்புக்குமே யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடியை பயன்படுத்தியும் நம்ம வந்து பேமெண்ட்டை வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி ஒரு ஸ்கேனர் வச்சுருக்கோம்ல, நம்ம ஆப்புக்குன்னு ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி நிறைய பேர் பே பண்ணுறாங்களே, அதே மாதிரி இந்த யூபிஐ ஐடியை அவங்களுக்கு அனுப்புறது மூலிமா அவங்க உங்களுக்கு பே பண்ண முடியும். இந்த ஒரு யூபிஐ ஐடி ஃபோன்பே ஆப்பில் எப்படி மாற்றுறது, எங்கே பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், டாப் லெஃப்ட் கார்னரில் ப்ரொஃபைல் இருக்கும், அந்த ப்ரொஃபைலை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. அதை தொட்டு திரும்ப அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸு, யூபிஐ லைட், யூபிஐ சர்க்கிள், ஆட்டோ பே, கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படியே அங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா யூபிஐ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் உங்களுக்கு நிறையா யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அங்கே அங்கே கொடுத்துருக்க ஐடி, எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஐடியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆக்டிவேட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். இதுமேட்டுக்கு நீங்கள் வந்து யாருக்கிட்டையாவது பணம் வாங்கணும், மற்ற யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேனர் அனுப்புறது இல்லாமல் இந்த யூபிஐ ஐடியும் ஷேர் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் யூபிஐ ஐடி போடல்னா என்ன, யூபிஐ ஆப்லேருந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் மட்டுமே போட்டால் போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த யூபிஐ நம்பரும் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும், யூபிஐ நம்பர் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட நம்பர் தான் அது. அந்த நம்பரையும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ஒரு ரெண்டு சூப்பரான விஷயம் ஃபோன்பே ஆப்பில் இருக்குது, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. அடுத்த டைம் யாராவது யூபிஐ ஐடி கேட்டாங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு பாத்தில் போயிட்டு, அதாவது இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுக்கான யூபிஐ ஐடியை பார்த்துக்கலாம். அங்கேயே மேலே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெவ்வேறு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வச்சிருக்க யூபிஐ ஐடி பிடிக்கலனா கூட அந்த ஐடி, பழைய ஐடி இல்லை வேறு ஐடியை தொட்டு ஆக்டிவேட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஒரு யூபிஐ ஐடியாக மாறிடும். இதை காப்பி பண்ணிட்டு போய் வாட்ஸ்அப்பில் இல்லை நார்மல் மெசேஜில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி எந்த மெசேஜிங் ஆப்பில் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களோட ஃபோன்பேயில் இருக்க யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி சென்ட் பண்ணும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன் நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டு தொலைஞ்சிச்சுன்னா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்கர் என் கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ச்சே என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒலிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம். அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன திவாகர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு காத்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம மொபைலில் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனால் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது பாட்டுக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்படி க்ளீன் பண்ணுறதையே நம்ம ஒவ்வொன்றா தேடி போய் கண்டுபிடிச்சி க்ளீன் பண்ணாமல் இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜை இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காது. இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளீன் மேனேஜர் ஸ்டோரேஜ் கிளீனர் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். நீங்கள் ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து இது கண்டுபிடிச்சி சொல்லிடும். இது வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் iCloud, நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது iCloud-னு, அதில் இருக்க ஸ்பேஸையும் வந்து இது ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் பண்ணி முன்னாடி எவ்வளோ இருக்கோ அதை விட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஸ்மூத்தாக க்ளீன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் ஒரு 487 GB ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சி உங்களுக்கு 74 GB வரைக்கும் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபோட்டோஸை இதுவே வந்து டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதுவே உங்களுக்கு சொல்லிவிடும். இந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஜிபிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும். நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். அதாவது டூப்ளிகேட் ஃபோட்டோஸ்னால் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரே மாதிரியே ஃபோட்டோவே நம்ம ஒரு 10 எடுத்து வச்சுருப்போம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு, அந்த ஃபோட்டோலாம் நம்ம தேடி பிடிச்சி டெலீட் பண்ண வேண்டாம் அவசியமே இல்லை. இதுவே வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்களோட இன்பாக்ஸ் அதாவது ஜிமெயில் இருக்குல்ல, அந்த ஜிமெயிலில் இருக்கக்கூடிய மெயிலுமே வந்து இதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் கூகுள் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோஸ் தான் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு சலுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும், ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான மெத்தட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்போட பேர் க்ளீன் மேனேஜர் ஸ்டோரேஜ் கிளீனர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. இதோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்பிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

0: வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீஹர்ணி மற்றும்
1: பிரதீபா.
0: ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்போம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்குமே ஒரு சூப்பரான தரமான கேள்வி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கேட்கறதுக்காக. என்ன கேள்வி அப்படின்னா,
1: அதாவது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போடுறதுக்கெலாம், அதாவது ஸ்கூலில் லீவ் போடுறதுக்கெலாம் காலையில் ஒரு காரணம் சொல்லுவோம்ல அம்மா கிட்ட, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சின்ன வயசில் லீவ் போடுறதுக்காக என்னென்ன காரணம் சொல்லியிருக்கீங்க, அதை தான் இன்றைக்கி நாங்கள் கேள்வியாக வச்சுருக்கோம்.
0: ஸோ ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பிரேக்கில் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுருங்க. அடுத்தடுத்து மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்களா. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் பிரதீபா, நம்ம கேள்வி கேட்குறோமே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எதுக்காக லீவ் போடுவீங்க, அதாவது என்ன காரணம் சொல்லி.
1: நான் என்ன காரணம் சொல்லுவேன்னா, காலைல எழுந்திரிச்சோடனே தலைவலிக்குதுமா, தலைவலிக்குது, அப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன்.
0: எங்கள் அம்மா வந்து அம்மாவோட ரிப்ளை வந்து வா ஹாஸ்பிட்டல் போகலாம்,
1: ஆமாம் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஐயோ இது என்ன பெரிய குண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மா வீட்டிலே இருந்து ஏதாவது பண்ணி ஆவிலாம் பிடிச்சி சரி பண்ணிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் மண்டேல மட்டும் லீவ் வேணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே லீவ் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ட்டு அதுக்கு தான் கெஞ்சிட்டு இருப்பேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம ஒரு ட்விஸ்ட்டு வீட்டில் வச்சோன்னா நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், மதியமாவது ஸ்கூலுக்கு போ, ஆஃப் டேயில் போ, நான் உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட முயற்சியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுவோம், முடியலன்னா விட்டுருவோம், என்ன பண்ணுறது. சரி, இதே மாதிரி நான் என்ன காரணம் சொல்லி லீவ் போடுவேன் அப்படிங்கிறத அடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்ணி.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுந்தர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீரபூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில் வேளாளர் குலத்தில் அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபில் 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த சின்ன சின்ன காரணத்தெல்லாம் சொல்லி, குறிப்பா திங்கக்கிழமை அதுவுமா கரெக்டா லீவ் போடுவோம் இல்லையா. சோ சனி ஞாயிறுலாம் லீவ் வந்துருச்சு அப்படின்னா திங்கக்கிழமையும் சேர்த்து லீவ் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சனிக்கிழமையே ஆரம்பிப்போம். ஆனா லீவ் வந்து கிடைக்காது. அதை வந்து உருவாக்கிக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணத்தை சொல்லுவோம். அம்மா தலை வலிக்குதுமா, வயிறு வலிக்குதுமா, அம்மா கால் பாருங்களேன், நடக்கவே முடியல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணத்தெல்லாம் சொல்லி லீவ் போட ட்ரை பண்ணுவோம். ஆனால் அம்மா ட்விஸ்ட் வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், இது வாலிபு வயசு. தொகுப்பாளர்கள்
0: வணக்கம் மாதவன், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும்ண்ணா.
5: சொல்றேன் சொல்லி அங்க இது பண்ண வீட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க நல்லா, அதனால இவருக்கு மாட்டிட்டு அங்க கூப்பிட்டேன். லீவ் விட்டுருக்கீங்களோ, ஏன் பையன் வரலீங்க அப்படின்னு தெரியும். லீவ் போட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கிறியே அப்படின்னு எங்க அப்பா விட்டு உலகம் பாருங்க போட்டேன். என்ன லீவ் போட்டுதான் செல்லுபடி ஆக மறுநாள் இருந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்கேன்னா அந்த லெட்டரை வாங்காதீங்க. அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எந்த புது லீவ் எடுக்க முடியாம போச்சு. பாப்போம், ஒரு அளவு எடுத்தேன். என்ன மட்டும் சரி ரெண்டு பேருக்கு அதை சொல்றேன். என்ன செய்யறது? பின்னாடி வந்து அது எங்களோட வில்லேஜ்ல ஒரே ஒரு அளவு எனக்கு போட்டு அது வந்துட்டு
0: ஓகே. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனண்ணா இன்னைக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து என்ன காரணம்லாம் சொல்லி லீவ் போடுவேன் அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருவேன் அவர் லீவு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது கண்டுபிடிச்சி மாட்டினதுக்கப்புறமேட்டு நான் வந்து நல்ல பையனாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் மாதிரியே நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
6: ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னியுடன்.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பையை எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நம்ம ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு நம்ம என்னென்ன காரணம்லாம் சொல்லி லீவ் போடுவோம், அதே மாதிரி நீங்களும் உங்க ஸ்கூல்ல லீவ் போடுறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லி லீவ் போடுவீங்க, இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த கேள்வியில் பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணியம்மா தாதகபட்டியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம்,
4: வந்திருக்காங்க.
3: ஆமாம் பட்டி, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சாமி. இருவருக்கும் வணக்கம். பிரதிபா அருணி, எல்லாத்துக்கும் வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம் பட்டி. என்ன தலைப்பு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு சில காரணம்லாம் சொல்லுவோம்ல பட்டி, நீங்க அந்த மாதிரி ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லிருக்கீங்க?
4: மொத்த காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது படிச்சுட்டு வர சொல்லி மனப்பாடமா சொல்லணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான். ரெண்டாவது ஹோம்வொர்க் செய்யணும், அது செய்யாம போனா என்ன நடக்குமோ அதுக்கு. அப்புறம் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி இதுக்கு லீவ் விட்டா பரவாயில்லையே, யாராவது தலைவர்கள் இறந்தாங்கன்னா லீவ் விட்டுருவாங்க, அதாவது டீச்சருங்க உடம்பு சரியில்லைன்னா லீவ் விட்டுருவாங்க.
3: இல்ல பாட்டி, நினைப்போம் நீங்க வந்து இப்ப
4: அந்த மாதிரி நினைப்போம். அப்புறம் வயிற்ற வலிக்குது, தலை வலிக்குது, இடம் வயிற்றால போகுது, இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும் போது வேலைக்குதே கால் வலிக்குதுன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு, காலை ஸ்லிப் ஆயிடுச்சு, நடக்கவே முடியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நிறைய அதெல்லாம் சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, எதிர் நல்லா பாத்துக்கிறேன், காலை நீ விடுவாங்க, நாளை காலை பிடிச்சு நீ விடுவாங்க, அது ஒண்ணும் இல்ல சொல்லி நல்லாதான் இருக்குது அப்படிம்பாங்க. இல்லப்பா பால் வலிக்குதுப்பா அப்படிம்பா. அப்புறம் வந்துட்டு சரி சரி நான் சைக்கிள்ல கொண்டாந்து விட்டுமா அப்படிம்பாரு. ஐயோ வந்ததுதான் வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்லப்பா நான் மெதுவா நடந்து தூர போய்க்கிறேன் அப்படின்னு
3: வருவேன்.
4: ஆமா, இது மாதிரி சாக்கு போக்கு எக்கச்சக்கமா சொல்லுவோம்ப்பா.
3: ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
4: ஆனா அப்பா விட மாட்டாங்க, எப்படி ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும், லீவ் போட முடியாது. நான் வந்து 7வது ஹைஸ்கூல்ல போய் சேர்ந்தேன், 7, 8, 9, 10, 11, 5 வருஷத்துக்கும் 1.5 நாள் தான், 1.5 நாள் தான் லீவ் போட்டேன். 5 வருஷத்துக்கு 1.5 நாள் தான் லீவ். ஒரு வருஷம் யாரோ டெத்து, எங்க மாமா டெத்து, அதுக்காக ஊருக்கு அந்த பவானி பக்கம் வந்து அங்க போக வேண்டியது இருந்தது. இன்னொரு தடவை எங்க பெரியப்பா பொண்ணு கல்யாணம், அதுக்கு காலையில போயிட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டேன்.
3: ஓகே ஓகே பாட்டி,
4: இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் காட்டு வேலைகள்ல காடுகள்லாம் இருந்தது, காட்டு வேலை இருக்கறதுனால கொஞ்சம் படிப்பு. அப்பலக்க அரிக்கன் வழக்குதான்.
3: ஓகே ஓகே பாட்டி.
4: கரண்ட் கிடையாது, தண்ணி போய் எடுக்கணும், இத்தனை வேலையை முடிச்சுட்டு தான் படிக்க உட்காருவோம். படிக்க உட்கார்ந்த உடனே தூக்கம், குறத்த சத்தம் தான் கேட்கும். அந்த மாதிரி எப்படியா இப்ப ஆவரேஜா படிச்சு பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு வேலைக்கும் வந்து
3: ஜாலியா பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி. ருக்மணி பாட்டி ரொம்பவே அருமையா சொன்னாங்க. அதாவது அவங்க அஞ்சு வருஷம் ஸ்கூலுக்கே அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் அந்த மாதிரி தான் லீவ் போட்டேன், அதுவும் எமர்ஜென்சியா லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மக்களே, இதே மாதிரி நீங்களும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து இதை பத்தி பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலா நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையே, நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தருக்க நான் ஒருத்தருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனாலதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
3: என்னென்ன காரணம்லாம் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்க, இதுதான் நம்ம கேள்வியா வச்சிருக்கோம். இந்த கேள்வியில நீங்களும் பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா
4: சோனா எஃப்எம் ஓட நம்பரான 9787707178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா என்னும் எங்களோட. ஸோ இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டோம், நான் சொல்லாம இருந்தா எப்படி?
3: ஆமா, நீங்க தான் அடுத்தது சொல்றேன் அடுத்தது சொல்றேன்னு இப்ப அடுத்ததாயிடுச்சு. சொல்லுங்க.
4: சொல்றேன் சொல்றேன், அடுத்து அடுத்துன்னு அப்படியே நிகழ்ச்சியில டாடா பாபாய் சொல்லிடலாம் நினைச்சேன், ஆனா பிடிச்சிட்டீங்க. சரி ஓகே, நான் எதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லி லீவ் போடுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை உண்மையிலே எனக்கு வந்து வயிறு வலி வந்துச்சு. அதை எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா வந்து நம்பிட்டாங்க, ஐயோ ஆமா உண்மையிலேயே வலிக்குது அப்படின்னு சொல்லி லீவ் போட வச்சுட்டாங்க. 2 நாள் நான் வந்து லீவ் எடுத்து வீட்டில் ஜாலியா இருந்தேன். அடுத்து வந்து சரி இதே காரணத்தை சொன்னா லீவ் கொடுப்பாங்க, அதாவது லீவ் எடுத்துக்கலாம் அது இதே சொல்லி அப்படின்னு சொல்லி இதே காரணத்தை எடுத்துட்டு போய் சொன்னதுக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தண்ணி குடினாங்க, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயத்தை கையில கொடுத்து இது முழுங்கு உடனே சரியா போயிடும், உடனே பட்டு பட்டுன்னு கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. அதனால இந்த காரணம் வந்து வேலைக்காகவில்லை, அதனால நான் இதை கைவிட்டுட்டு காய்ச்சல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அம்மா தலையெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதான்னு பாரு, காய்ச்சல் அடிக்குதா பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்க அம்மாவும் வந்து செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அதையும் மீறி நான் வந்து ரொம்ப அடம் பண்ணி லீவ் போடுறேன் அப்படின்னா கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலான்னு வாங்க. சீவல் பெருசா செதறல் பெருசான்னு தெரியலையே அப்படின்னு அந்த சின்ன வயசுல எனக்கு தெரியல, அதனால நானுமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன். இதுதான் வந்து என்னோட காரணங்கள்.
3: இன்னொரு சில விஷயம் கூட இருக்கு, நான் அடிக்கடி சொல்ற விஷயத்த சில டைம் உண்மையாலுமே இருக்கும், அதை நம்ப மாட்டாங்க.
4: நம்ம பொய் தான் சொல்றோம் அப்படின்னு நினைப்பாங்க, உண்மையிலேயே காய்ச்சல் அடிச்சாலும் நம்ப மாட்டாங்க, பொய் தான் சொல்றோம்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து சில டைம் நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான், ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா
6: எங்களோட. It's them on the beat, bringing my heat. It's

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் ஷியர்னியுடன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கேள்வி தான் வச்சுருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் லீவ் போட்டிருக்கீங்களா, அதாவது என்ன காரணம் சொல்லி நீங்கள் வீட்டில் என்ன காரணம் சொல்லி லீவ் போட்டிருக்கீங்க, இதுதான் இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த தலைப்பில் நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் பாபா, நான் குறுநக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் சூப்பரா இருக்கேண்ணா.
1: சரி, இன்னைக்கு நம்ம குரலுக்கு நீங்க வரல. அந்த கொழுந்து செடியை புடிங்கிட்டு வந்து அந்த வேற புடிங்கிட்டு வந்து கொடுப்போங்க. இதை சாப்பிட்டேன்னா வயிற்றுவலி நல்லா போயிருங்களா அப்படின்னு. அது கசப்பு அப்படின்னாங்க, அப்படியே உத்தண்டையில போட்டுக்கிட்டு போற பல கசக்குங்க. அதை போட்டு மென் அப்படி இப்படி பண்ணி பார்த்து போட்டு சரி எனக்கு வயிற்றுவலி நல்லா போச்சு அப்படின்ட்டு அப்புறம் பண்ணி போட்டுருவீங்க. அப்படி எல்லாம் லீவ் ஓடுறதாக ஏதோ இப்படி ரெண்டு பொய் வசதி நிறைய பேசுவோங்க. ஆமாங்கம்மா, அவ்வளவுதாங்க.
0: ஓகே, நான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிம்மா.
0: ம், ஸோ திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பராக அவங்களோட கருத்தை ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் சொல்லி லீவ் போடுவீங்க, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். ஸோ நானுமே நிறையா சொன்னேன், ஸ்ரீயன்னி அக்காவுமே அவங்க கருத்தை நிறையா சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி ஸ்கூல்ல லீவ் போடுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ நானுமே இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா,
3: அதாவது நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் வந்துட்டு அடிக்கடி லீவ் போடுவீங்களா, அது என்ன காரணம் சொல்லி நீங்க லீவ் போடுவீங்க, இதுதான் கேள்வியா இருக்கு.
1: சோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு அவரோட பதில சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு.

0: இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிடுவேன். அவங்க வீட்டுல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆமா டீச்சர் எங்க வீட்டுல எனக்கு யாருமே ரெடி பண்ணறதுக்கு இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நானும் அவங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நான் அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டேன் தெரியுமா, டீச்சர் குறை குஷி ஆயிடும், ஆஹா இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பையனா அப்படின்ட்டு இது உண்மை போல இருக்குன்னு எல்லாரும் சந்திரசேகர் மாதிரி நடந்துக்கணும்னு வரும் பரவ ஒரு கெட்டு அப்பா இது மாதிரி அடிக்கடி போய் சொல்லிக்கலாம்.
1: ஆனா உண்மையான காரணங்கள் சந்திரசேகரனுக்கு மட்டும்தான் தெரியும்.
0: அதுவும் குறிப்பிட்டு 9th 10th ஸ்டாண்டர்ட்ல இதே ரெக்கரிங் மோட்ல, இன்னைக்கு அவன் பாட்டிக்கு சரியில்லைன்னா நாளைக்கு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி சொல்லி அவங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், அதுவும் அம்மா அப்பா ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஏதோ ஒண்ணு சொல்லி பண்ணிடுவேன். அதெல்லாம் சின்ன வயசுல என்ன ஒரு பொறுப்பு அப்படின்ட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றிண்ணா. தொடர்ந்து நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால மறக்காம போன் பண்ணி சொல்லுங்க, அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோயோ, அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
4: என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் நமக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வகையில் இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க?
6: என்ன
4: கேள்வி கேட்டிருந்தோம் தெரியுமா? அதே அதே நீங்க சொல்லுங்க, என்ன ரீசன்லாம் சொல்லி கட் அடிப்பீங்க?
6: நான் ரெண்டு ரீசன் சொல்லி கட் அடிப்பேன். ஒண்ணு, ஆட்டோல போகும்போது ஆட்டோ லைன்ல வந்து வாமிட் வருது அப்படின்னு சொல்லி
4: நன்றி. ஓகே, நம்மளாவது பேரண்ட்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி பொய்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் சந்தோஷ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆட்டோமேன் கிட்ட நான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்ணியுடன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி லீவ் போடுவீங்க? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கேள்வியில் பதில் சொல்கிறதுக்காக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, நீங்கள் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
1: பிரதீபாவுக்கு.
0: மாலை வணக்கம். மாலை வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேரு ஆனந்தி, பேரசிங்க பேசுறேன்.
0: ஓகே ஓகே ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்றோம்னு தெரியுமா?
1: ஸ்கூல் எப்படி கட் அடிப்பீங்க?
0: கட் அடிக்கிறது இல்ல இல்ல, ஸ்கூல் எப்படி லீவ் போடுவீங்க, என்ன காரணம் சொல்லி லீவ் போடுவீங்க? ஓகே சொல்லுங்க.
1: நம்ம என்ன அடிக்கடி வயிறு வலி தலைவலி அப்படின்னு சொல்லி லீவ் போடுவோம். அதுவே ரொம்ப நாள் தொடர்ந்து சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் அப்ப எங்க பீரியட்ல வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து கையில வச்சு மடக்கு படுத்துட்டோம்னா காய்ச்சல் வந்துடும். நல்லா கொதி கொதிக்க சூடாயிரும் உடம்பெல்லாம். உடனே அம்மா பார்த்துட்டு என்ன இப்படி கொதிக்குது, காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு லீவ் போட்டுருவாங்க. அதுவே அடிக்கடி பயன்படுத்தி
0: போகணும். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஸோ இப்போ ஆனந்தி அக்கா அவங்களோட கருத்தை ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. இதே மாதிரியே நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. அவங்க எந்த மாதிரியான விஷயத்த சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் பிரதீபா.
0: வணக்கம் அன்பான கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அன்பான பிரதீபா, உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப
0: எதிர்பார்க்கவே இல்லையா? நான் எதிர்பார்க்காம தான் வந்துட்டேன்.
2: குரு தான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரலையா குரு?
0: குரு வரலக்கா. இப்ப அடுத்தது அவர் இணைஞ்சிருவாரு இன்ஃபுளுசர் பைட்ல. இன்ஃபுளுசர் கூட.
2: அப்படியா?
0: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அதாவது நீங்க உங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ லீவ் எல்லாம் போடுவீங்கல்ல, அப்போ என்னென்ன காரணம் சொல்லி லீவ் போடுவீங்க? பேசிடுங்க, லைவ்ல தான் இருக்கீங்க.
2: அப்படியா? மாலை வணக்கங்க பிரதீபா உங்களுக்கு, குருவுக்கும் மாலை வணக்கம்.
0: நானும் ஸ்ரீஹரணி அக்காவும்.
2: அப்படியா? ஸ்ரீஹரணி?
0: ஆமா, ஸ்ரீஹரணி அக்காவும் நானும் ரெண்டு பேருமே இருக்கும்.
2: எங்க அவங்க? பேசவே இல்லையே.
0: அவங்க இப்போ அங்க வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க.
2: அப்படிங்களா? அப்ப பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு சில நாளைக்கு எங்க பாட்டி வீடு அந்த மாதிரி போகணுங்கிறது எனக்கு காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் அப்படின்ட்டு அக்கா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு குடுத்துட்டு முதல் நாளே குடுக்கணும். நாளைக்கு போகலன்னா இன்னைக்கே குடுத்துட்டு லீவ் லெட்டர் குடுத்துட்டு வந்துடணும்.
0: ஓகே.
2: அது அப்பா கையெழுத்து இல்லைன்னா அம்மா கையெழுத்து, யாரோடையாவது கையெழுத்து நம்ம எழுதி இது பண்ணி போட்டு கீழே கையெழுத்து வாங்கிட்டு போய் குடுக்கணும்.
0: ஓகே.
2: அப்படி ஏதோ ஒரு சில நாளைக்கு தான் நான் லீவ் போடுவேன். அதிகமா எல்லாம் லீவே போட மாட்டேன் நானு.
0: ஓகே ஓகேக்கா.
2: லீவ் போடுறது எனக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்லா ஜாலியா போய் கடிக்கிறது விளையாடுறது அந்த மாதிரி தான் பிடிக்கும்.
0: பரவாயில்ல பரவாயில்லக்கா, சூப்பரா சொன்னீங்க.
2: அப்படி சொல்லிட்டு அப்புறம் காய்ச்சல் இல்லைனாக்கா பாட்டி இறந்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி எழுதி லீவ் லெட்டர் எழுதி அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு குடுத்துட்டு போவோம், ஊருக்கு போவோம்.
0: ஓகே ஓகேக்கா.
2: அப்ப வர ஏதாவது நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க வேணா போங்கன்னு சொல்லுவா. அப்பா அம்மா அவ ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். பாட்டா பாட்டி கூட இருந்துக்கிறேன், நீங்க ஏதாவது ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போங்க, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்துக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருந்துக்கிறேன்னு சொல்லுவேன்.
0: ஓகே ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றிங்க பிரதீபா.
0: நன்றி நன்றி அக்கா.
2: பாய் பாய்.
0: சொமேட்டோர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா வந்துட்டு, நான் லீவே போட மாட்டேன்ப்பா, நான்லாம் வந்துட்டு ஸ்கூல் போயிடுவேன், ஏன்னா எனக்கு லீவ் போடுறதே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியாக சொன்னதுக்கு. இதே மாதிரியே மக்களே நீங்களும் இதே மாதிரியே சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததா குரு வந்துட்டு உங்க கூட இன்ஃப்ளூயன்சர்ல கூடவே இணைஞ்சிருவாரு, நீங்க அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையே நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தருக்க நான் ஒருத்தருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிருச்சுனா அதனாலதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில், இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டேயும் எது இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனு, சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம உலகத்தையே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குங்க. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ டேட்டாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலமையில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்மார்ட்டாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ரொம்பவே ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு டிகே தமிழன் டெக். இந்த பேஜ்கான கிரியேட்டர் நம்ம திசேந்தர் குமார். இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்தே அதுக்கான ஒரு பேஸை வந்து போட்டாரு. இப்போது ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு தனி ஃபாலோவேஸே இருக்காங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
7: ஹாய் ப்ரோ. ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள்?
6: சூப்பராக இருக்கேன் ப்ரோ.
7: ஆ, ஓகே.
6: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போது எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாட் வந்து வராது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஸ்பார்க் வந்து வந்தது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் சோஷியல் மீடியாவில், இதுக்கான ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ.
7: ஆ ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் பீரியட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து நான் ஜியோ ஃபோனில் அந்த மாதிரி பட்டன் ஃபோனில் தான் வந்து ஒரு பேஜை கிரியேட் பண்ணேன் யூடியூப்.
6: ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பட்டன் ஃபோனில் யூடியூப் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணீங்களா?
7: ஆ, பேஜை கிரியேட் பண்ணால் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் வந்து லாக்டவுனில் அந்த அமௌண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நாங்கள் வந்து எங்கள் அண்ணா அப்புறம் என் தம்பிலாம் வந்து இதான் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நிறையா அப்போ வீடியோஸ்லாம். சரி ஓகே, நாமளே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பீட் ஆஃபீஸ் பிடிச்சிட்டு போய் ஒரு தண்ணியில் விட்டு நாமளே பிடிக்கிற மாதிரி ஒரு விளாக் எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா பண்ணோம்.
6: ஓகே ஓகே ஜி, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
8: Let's gear up, reporting dropping the damn track. Cause who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. This lead, it's them on the beat, bringing my heat.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீஹரணி மற்றும்
1: பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேள்விதான் வச்சிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல உங்க ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு என்னென்ன ரீசன் எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற கேள்விதான் வச்சிருந்தோம். இந்த கேள்வியில நம்ம கூட
0: நிறைய பேர் வந்து இணைஞ்சு பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து குரு நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரோட இணைஞ்சு சில விஷயங்களை இன்னும் பேசுறதுக்காக ரெடியாக இருக்காரு. என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட சோஷியல் மீடியா கிரியேட்டரில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திசேந்தர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இவர் டி கே தமிழன் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. டெக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடுத்து அந்த அனுபவம்
0: எதிர்பார்க்கவே
2: இல்ல.
0: ஸோ இன்னைக்கு குரு வந்து நம்ம கூட இன்ஃப்ளூயன்சரோட இணைஞ்சு கடைசி பகுதியில் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
1: திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, சந்திரசேகர் அண்ணா, சந்தோஷ், அப்புறம் ஆனந்தி அக்கா சேலம்லேருந்து, கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து, இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட நிறைய பதில் சூப்பராகவும் அருமையாகவும் சொன்னாங்க.
0: ஸோ இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்களை கொடுத்தே ஆகணும். சின்ன வயசில் என்னென்ன மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லி லீவ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கிட்ட ஒரு நோட்ஸா இப்ப ஸ்கூல் படிக்கிறவங்க எடுத்து வச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எல்லாருக்குமே ஒரு பாராட்டை கொடுத்துடலாம். ஸோ மக்களே, அதோட நாங்களுமே இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான கேள்வியை விட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரணி மற்றும்
1: பிரதீபா.
0: ஸோ அடுத்ததா லேசா லேசா நிகழ்ச்சி உங்களுக்காக வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ராஜ்குமார் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு லேசா லேசா நிகழ்ச்சியில். மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா போபாய் நேர்களே,
1: பை பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஓய்வு அப்படின்றது உழைப்பை நிறுத்துவது கிடையாது, அது அடுத்த பாய்ச்சலுக்கு உடலையும் மனதையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு உயிர் சுடர் அப்படின்றத எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? குறிப்பா பெண்கள் தனக்கான ஓய்வையும் பொழுதுபோக்கையும் ஒரு பொண்ணு உரிமையோடு எடுத்துக்கொள்ளும் போது தான் அவங்க அன்றாட இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை சமாளிக்கிறதுக்கும் அதில் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் அவங்கள புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் எப்பேற்பட்ட சவால்களையும் உற்சாகத்தோடு எதிர்கொள்ளவும் தெளிவான மன வலிமையோடு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்க ஆரம்பிக்குது இந்த ஓய்வு. அந்த ஓய்வு பல பெண்கள் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு கேள்வியாகவே இருக்க ஆரம்பிக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் வந்து தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல அருமையா இங்க இருக்கேன். 6 மணியான லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். இப்போ நான் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி வைக்கலான்னு இருக்கேன் உங்க எல்லாருக்கிட்டையும். பெண்கள் உங்களுக்கான ஓய்வு அதையும் தாண்டி பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்வியை நான் ஏன் வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போறதும் வந்து எல்லாரும்

யாருக்கிட்டையாவது பேசுறதா இருக்கட்டும், அந்த நேரத்துல டிவி பாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மன அழுத்தமும் உடல் வலியும் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தின் மீதும் வேலை மீதும் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எரிச்சலும் சலிப்பும் வந்து நீங்கி உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் பிறக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மேல மத்தவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு தனக்கான ஒரு ரசனை, தனக்கான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்றத அந்த ஓய்வு நேரம், அந்த பொழுதுபோக்குல தான் பெண்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதனால பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஓய்வு அப்படின்றது சோம்பேறித்தனம் கிடையாது, அது உங்களை நீங்களே நேசிக்கக்கூடிய சுயமரியாதை அப்படின்றது பெண்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஒரு பெண் புத்துணர்ச்சியோடு இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய உலகமும் ஒளிர ஆரம்பிக்கும். குற்ற உணர்ச்சி எல்லாம் நீக்கிட்டு உங்களை நீங்க மீட்டெடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா குடும்பமும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பீங்க. சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் இன்னொரு டைம் இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுடைய மனநிலையிலிருந்து நீங்க சொல்லுங்க, பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஓய்வும் பொழுதுபோக்கும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஓய்வும் பொழுதுபோக்கும் எந்த அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

சமயம் முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை, இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: வானொலியில்
3: நவீன மருத்துவ வசதிகள் எட்டாத மலை கிராமங்களில் காடுகளின் மூலிகையே உயிர்காக்கும் மருந்தாக மாற்றி ஆயிரக்கணக்கானோருக்கு இலவச சிகிச்சை தந்து பத்மஸ்ரீ விருது வென்றிருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தினுடைய மூலிகை தாயாக இருக்கக்கூடிய யானுங் ஜமோ லோகாவை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு சியாங் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் யானுங் ஜமோ லேகோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூட இல்லாம பல மைல் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய கரடு முரடான மலைப்பகுதியில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எளிய நோய்களுக்கு கூட தீர்வு கிடைக்காம தவித்த நிலையில அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பாரம்பரிய மூலிகை மருத்துவ அறிவை வந்து மீட்டெடுத்து இலவச சிகிச்சை அளிக்க முடிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல எழுத்துப்பூர்வ ஆவணங்கள் இல்லாத பழங்குடிய மருத்துவ ரகசியங்களை அரிய மூலிகைகளுக்காக ஆபத்தான அடர்ந்த காடுகள்லாம் இருக்கும். அதுல அலைஞ்சு திரிஞ்சு மீட்டெடுக்கிறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே மாதிரி எந்தவித நிதி உதவியுமே இல்லாம தன்னோட சொந்த உழைப்பால மட்டுமே இலவச சிகிச்சைக்காக இலவச சிகிச்சையை தொடர்ந்து செய்யறதுனால பெரும் பொருளாதார சுமை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட சவால்கள் எல்லாத்தையும் கடந்து பல தலைமுறைகளா வந்து வாய் வழியா மட்டுமே கடத்தப்பட்டு வந்த இந்த ஆதி சமூகத்தினுடைய மருத்துவ அறிவை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மூலிகைகளை ஆராய்ஞ்சு ஆணை மூலிகை மருத்துவ மையம் அப்படின்றதன் மூலமா ஒரு முழுமையான சிகிச்சை முறையை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், சர்க்கரை நோய், எலும்பு மூட்டு வலிகளுக்கு பக்க விளைவற்ற இயற்கை மூலிகை மருந்துகளை வழங்கி பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுக்கு வந்து மருத்துவ செலவை கணிசமாக குறைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. இப்படி அருணாச்சல பிரதேசத்துல பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளை பாதுகாத்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னலமற்ற முறையில இலவசமான மருத்துவ சேவையா தந்திருக்கக்கூடிய யானுங் ஜமோ லேகோ அவங்களுக்கு வந்து இந்திய அரசு கடந்த 2024 இந்திய நாட்டினுடைய மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு உடனடியா மருந்து கடைக்கு போய் அதிகமான மருத்துவ செலவுகள் மட்டுமே நம்பி இருக்காம பெண்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்ல கூட துளசி, கற்றாழை இந்த மாதிரியான மூலிகைகளை வளர்த்து நீங்க வந்து பாரம்பரிய முறைகளை வந்து பின்பற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அதனால பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த இயற்கை அறிவை மீட்டெடுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய கைகளில் இருக்க ஆரம்பிக்குது. இப்போ சளி பிடிச்சா நம்ம வந்து ரசம் அப்படின்றத வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பாரம்பரியமாக வந்து கத்துக்கிறதன் மூலியமா, பாரம்பரியமாக இருக்கக்கூடியதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மூலியமா நமக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இயற்கை மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான சாதனைகள்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன் நேயர்களே.

0: கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் வாழ்நாளில் கேட்கக்கூடிய திறனையே பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்தான பழக்கம், அதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காதுக்குள்ளே பட்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் விட்டு அந்த காதுகள் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து குடைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மற்றும் தீவிர காது அடைப்பு வழக்குகள்ல 70% பாதிப்புகள் வந்து மக்கள் வீட்டிலேயே வந்து இந்த காட்டன் பட்ஸ் இருக்கு இல்லையா, அது கொண்டை ஊசி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துறாங்க. சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வளைச்சி காதுக்குள்ள குடையிறதுனால மட்டுமே ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குறாங்க.
3: தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக 4 டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையே நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன் நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக 2 டிக்கெட்டு. இந்த 2 டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட்டு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் பகிர்ந்திருந்தேன். இப்போ அடுத்ததா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பகிர்ந்துக்கிறதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனநிலையில அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசார என்ன விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் அவங்களே பகிர்ந்துக்க போறாங்க. அதுக்காக தான் கண்ணம்மா பகுதி இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ப்ரோ.
5: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் வந்து ஸ்ரேயா, ஆத்தூர்ல இருந்து வரேன்.
5: ஸ்ரேயா ஃப்ரம் ஆத்தூர். ஸ்ரேயா சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தின ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக கொடுங்க ஸ்ரேயா.
6: நான் வந்து இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், 3rd year ஐடியில் படிச்சுட்டு இருக்கேன்.
5: ஓகே ஓகே ஸ்ரேயா, அதாவது ஐடியில் படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கிறதையும் தாண்டி இப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தியும் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க.
6: இல்லை, எனக்கு வந்து 1st year செகண்ட் இயர் வரைக்கும் அந்த படிக்கணும், அரியர்லாம் கிளியர் பண்ணி ஆல் கிளியர்லேயே வரணும், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆனிச்சு. எதனாலனா, இப்போ வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஸ்கில்ஸ் இருந்தால் தான் ஜாப்புக்குமே போக முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்கில்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணுறது எப்படின்னு நான் அதை லேர்ன் பண்ணி இப்போ 3rd year போகும்போதே நான் அந்த ஸ்கில்ஸ் வந்து அந்த லீவ்லேயே வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் டெவலப்பராக, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் இப்போ வந்து நான் ஃப்ரீலான்சராக வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைட் இன்கமுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எடிட்டிங்க்குமே ஃப்ரீலான்சராக அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ.
5: சூப்பர் சூப்பர். அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து நினைக்கிறது என்னென்னா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரேயா, உங்களுக்கு எந்த தருணத்தில் நம்ம வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த தருணத்தில் தோண ஆரம்பிச்சது?
6: எனக்கு வந்து இப்போது வீட்டில் பார்த்து தான் ப்ரோ. ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோக்கு இன்கம்லாம் இது வராது. அம்மா வேலைக்கு போகிறாங்க, அப்பா வந்து வேலைக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அதுவுமே இப்போ வந்து பத்துறதில்ல. ஸோ அதனால் நம்ம சைட்லேருந்து என்ன உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுனால தான் இந்த ஐடியா.
5: சூப்பர் சூப்பர் ஸ்ரேயா. அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே வந்து சரியா இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு போது என்ன பார்த்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் அடுத்தடுத்து வருது அப்படின்னு போது அதை எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போலேருந்தே ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா தானே டக்குனு வேலைக்கு போக முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா, இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க?
6: இப்போ வரைக்கும் நான் வந்து HTML, CSS, அப்புறம் JavaScript, React, இது வந்து டெவலப்க்கு இந்த ஸ்கில்ஸ் மட்டும், இது இருந்தால் வந்து போயிடலாம். பட் இதுவே வந்து ஃபுல் டைம் இருக்கக்கூடாது, ஏன்னா இது தாண்டி பேக்எண்ட்க்கு நிறைய வேணும். அப்புறம் இது எல்லாருமே பண்ணுறது, அதனால இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியாது. எனக்கு இப்போதைக்கு இது வந்து போதும். இதை வச்சு நான் ஃப்ரீலான்சராக பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் நிறைய கிளைண்ட்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் நிறைய ஜாப்க்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். அதான்
5: சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்காக நிறைய கம்பெனிக்கு வந்து நிறைய பிராண்டுக்கு வந்து நான் வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் தாண்டி வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போது நிறைய ஜாப்புக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ஒரு பொண்ணாக உணர்ந்து அதை வந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து தன்னோட பேஷன் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் ஸ்ரேயா ஸ்ரீ. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்கக்கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
7: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சீமன்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம், ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
3: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயாஸ்ரீ தான் பேசிட்டு இருக்காங்க. ஆத்தூர்ல இருந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ்ரீ தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். ஸ்ரேயா, அப்போ நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கா என்னென்ன ஒர்க்லாம் நீங்க பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க.
5: அது வந்து இப்போ அதாவது வெப்சைட் டெவலப் பண்ணுற மாதிரி, இப்போ ஒருத்தங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஸோ அந்த வெப்சைட் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி நாங்களே கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஷியூரிட்டி கொடுத்து அவங்க வந்து பண்ணி, இதோட ஒரு 4 கிளைண்ட்ஸ் வந்து எங்கள் கிட்டே இருக்காங்க.
4: சூப்பர் சூப்பர் ஸ்ரேயா. அதாவது 4 கிளைண்ட் வந்து உங்ககிட்ட இருக்காங்க. அந்த 4 கிளைண்ட்டுக்கான ஒர்க்கும் நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப கேட்கவே வந்து ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா ஃபுல் டைமாக பண்ணுறவங்க கூட ஒரு கிளைண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து 4 கிளையண்ட் நீங்க வச்சு அதுல இருந்து நீங்க வந்து பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸ்ரேயா, அப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு எடிட்டிங் தெரியும், எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான எடிட்டிங்லாம் நீங்க பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க.
5: இப்போ எடிட்டிங் வந்து இப்போ ஒரு யூடியூபர் இருக்காங்கன்னா அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்க வந்து ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அவங்களால டிஜிட்டல் சைட்ல வந்து அவங்க எடிட் பண்ண முடியாது, அது மாதிரி நாங்களே ஹையர் பண்ணுவோம்.
4: சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நிறைய பிராண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வீடியோஸ்லாம் அவங்களே எடிட் பண்ணி போட்டுக்க முடியாது இல்லையா. அவங்க கிட்ட பேசி அந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி அவங்களோட பேஜ்லேயே போடுறது தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதை பற்றியுமே நம்ம கூட நிகழ்ச்சியில் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய அக்காங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அந்த வரிசையில் ஸ்ரேயா ஸ்ரீயுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா ஸ்ரீ, கண்டிப்பாக வந்து இந்த வயசுல நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இப்போவே பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு கோல் இருக்கும் இல்லையா, நம்ம இதை தான் பண்ண போறோம், கண்டிப்பா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கோல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோல் இருக்கு, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன கோல் வச்சிருக்கீங்க?
5: அடுத்து வந்து ஒரு இப்போவே வந்து பிளேஸ் ஆயிருந்துடும். ஏன்னா இப்போவே எங்களுக்கு வந்து எங்களோட ஜூனியர்ஸ் எங்களோட சீனியர்ஸ் எல்லாமே எங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து இப்போவே ஸ்கில்ஸ்லாம் வந்து சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எங்களோட எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ எங்களோட சீனியர்ஸ் வந்து இப்போ வந்து ஜாப்க்கு தேடிட்டு இருக்காங்க. அதனால இப்போ எங்களுக்கு ஜாப் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கு. அதனால இப்போவே நாங்கள் பிளேஸ் ஆயிட்டோன்னா இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வந்து நான் அப்போ ஜாப் தேட தேவையில்ல, இப்போலேருந்தே நான் மூவ் பண்ணுறதுனா எனக்கு ஒரு ஜாப் இருக்கும். அதனால எனக்கு டிராஃபிக்குமே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ பண்ணிக்கலாம் ப்ரோ.
4: அதாவது ஸ்ரேயாஸ்ரீ சொல்றது என்னன்னா, நான் இப்போவே வந்து ஏதாவது ஒரு ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆகிடணும் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சவால்கள் இருக்க ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு முன்னாடி படிச்சிருக்கக்கூடிய சீனியர்ஸ் இப்போ வரைக்குமே வந்து சவால்களை கண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போவே எனக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வச்சு நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத வந்து ஸ்ரேயாஸ்ரீ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு காலகட்டத்தில் காலேஜ் முடிக்கும் போதே வந்து நிறைய இன்டர்வியூலாம் வரும்ல, கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். ஸோ அதுல நம்ம செலக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட குறைவா இருக்குன்னு தான். காலேஜ் படிச்சு வெளியே வரதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வேலை கிடைச்சிடும். அந்த ஒரு விஷயத்த கையில் ஆயுதமா எடுத்துக்கிட்டு ஸ்ரேயாஸ்ரீ வந்து ஃப்ரீலான்சிங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜாப் வந்து வாங்க போறேன்றத வேற சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஸ்ரேயாஸ்ரீ, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போறேன். நன்றி, டாடா, பை பை நேயர்களே.

0: மணி 8 சக்கலக்க குட்டி.
1: ஸோ அவளுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பெண்ணு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெண்ணும் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்வேதாக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண்ணு வாங்கி தராங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஸ்வேதா என்ன பண்ணானா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலர் கலராக டிசைன் டிசைனாக வாங்கிட்டா. பெண்ணை வந்து

0: இருக்கு, இது என்ன நம்ம பண்றது அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பிரியா சொன்னாங்க, ஸோ மரம் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டு பக்கத்துல இந்த மரத்தை வச்சு டெய்லி எல்லாரும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மரத்தை வளங்க அப்படின்னு பிரியா வந்து புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டு அந்த மரக்கண்ணை ஆசையா வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, மழை நீருக்கு ஆதாரமா இருக்கிறது மரம் தான். ஸோ அதனால மரம் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பிரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: நிரலி.
0: நிரலி, நேம் சூப்பரா இருக்கு. யார் வச்சா?
1: அம்மா.
0: மம்மி வச்சாங்களா? ஓகே. சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: பிகோகிஷ்.
0: ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: பிகோஜி.
0: கேஜி. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: தண்ணிக்கா, சேலாலன், தண்ணிக்கா, அப்புறம் தண்ணி சே, அப்புறம் ஐயா, அப்புறம் கீட்டு, அப்புறம் சண்டிக்கா.
0: ரா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே, சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிரலி கூட பேசலாம். ஸ்டேட்யூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிரலி தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிரலி கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் மற்றும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ என்னதான் இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், ஸோ மழை காலத்துக்கு நம்ம வந்துட்டாலும் சூரியனோட அந்த வெப்ப கதிர்கள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மூலயமா குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது உடம்புல ஏற்படுது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார்?
7: ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் த சன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சன்னில் எக்ஸ்போஷர் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அது ரிலேட்டடான சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயிலில் போகணுன்ற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைட் கலர்ஸ் லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த சன்லைட்டோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து உங்களை இது பண்ணாது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா, கேப், மாஸ்க். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாங் எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் நிழலில் இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லாஸை இது பண்ணுற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். நம்ம கூட அடுத்ததாக பேசுகிறதுக்காக நிரலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீதானே.
1: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
2: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
2: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
2: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
3: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நிரலி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நிரலி கூட பேசிடலாமா? நிரலி, உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: கண்ணாமூச்சி, இங்கொன்று எல்லாமே வருவாங்க.
1: கண்ணாமூச்சியா? சரி, எங்க போய் ஒளிஞ்சுப்பீங்க சொல்லுங்க? இங்கதான் ஒளிஞ்சுக்குவீங்களா? சரி, அப்புறம் வேற?
2: அப்புறம் தேசிட்டு விளாட்டு, அப்புறம் ஓடுமிச்சு விளாட்டு, அப்புறம் கண்ணாமூச்சி விளாட்டு.
1: கடைசியா கண்ணாமூச்சில தான் வந்து நிக்கிறீங்க. சரி, கண்ணாமூச்சி தான் ரொம்ப பிடிக்குமா விளையாடுறதுக்கு?
2: ஆமா.
1: சரி, யார் யாரெல்லாம் விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர். குண்டு குட்டு கத்திரிக்காய் வந்து அவ்வளவு அழகா சொன்னீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்? ராகினி மேம். ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: ராகினி மேம்.
1: உங்களும் ராகினி மேம் தானா? சரி, ராகினி மேம் ஹோம்வொர்க் எல்லாம் தருவாங்களா? நீங்களே ஹோம்வொர்க்ல எழுதிடுவீங்களா?
2: ஆமா, நான் எழுதிவேன்.
1: பரவாயில்லையே, குட் கேர்ளா இருக்கீங்க. சரி, உங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா?
2: கவின்.
1: கவின் யார், அண்ணனா?
2: ஆமா.
1: அவங்க கூட எல்லாம் விளையாடுவீங்களா?
2: ஆமா.
1: என்னென்ன கேம்ஸ் விளையாடுவீங்க?
2: கண்ணாமூச்சி. சமி விட்ட வருவா, அப்புறம் ஏசி கவடுவா.
1: ஓ, நீங்க எல்லாரும் அப்போ ஒன்னா சேர்ந்து ஈவினிங்ல விளையாடுவீங்க, கரெக்டா?
2: ஆமா.
1: ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
1: வெல்கம். அண்ட் அதோட இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்ப வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லுங்க. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? ஸோ போன் எடுத்து சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787 7 0 107 8. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ இல்ல கால் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்க தான் என் அறிவு கூர்மையே நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தருக்கேன் நான் ஒருத்தருக்கேன், மொத்தமா ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனாலதான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிரலி தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த நேரத்துல ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான். ஸோ வெரைட்டி ரைஸ்லேயே ஒரு ஃபேமஸான ரெசிபி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் லெமன் சாப்பாடு சொல்லுவோம். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தான் போகும். அப்படி என்ன அதையுமே கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டா நல்லா இருக்கும். அப்படி அது வேண்டாம் அப்படின்னா முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரியுமே குட்டி குட்டியாக உடச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து பயங்கரமா அள்ளும். அதனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கணும். அண்டு நம்ம சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வரமிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறமா முந்திரி இல்லை உடச்சக்கல்ல இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வறுத்துடணும். அண்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குனா சூப்பரான இந்த தேங்காய் சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை மேலே டெக்கரேஷனுக்கு போட்டு விட்ருங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே கலர் வந்து ஒயிட் கலர்லேயும் லைட்டாக அந்த வரமிளகாவோட ரெட் கலர்லேயும் ப்ளஸ் இந்த க்ரீன் கலர்லேயும் கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேர் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பயங்கரமான ஒரு டெட்லி காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஃபுல்லாக காலி பண்ணி தான் லஞ்ச் பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் ஒரு ஃபீல் குடான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா என்னோடய சைல்டுஹுட்ல இது என்னோட ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷில் ஒன்றுனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சோனா எஃப்எம்ல சொல்லிவிடுங்க. இப்போ அருமையான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஆர்யாஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: தமிழ்நாட்டின் பாரம்பரிய சமையல் மரபை கொண்டாடும் கிராண்ட் ஈவென்ட்.
0: 6000 மாணவர்கள் பங்கேற்கும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சி.
1: பாரம்பரிய வரகு அரிசி மற்றும் சாம்பார் சாதம் தயாரிப்பு நிகழ்வு
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 15 காலை 9:30 மணி முதல்.
1: நடைபெறும் இடம் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.
0: பாரம்பரிய உணவை போற்றுவோம், சாதனைக்கு துணை நிற்போம்.
2: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
3: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று சோனா எஃப்எம்
2: குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட நிரலி தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட இந்த எஜுகேஷன் சம்மந்தமாகவும் அவங்களோட பிஹேவியர் சம்மந்தமாகவும் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்கக்கிட்ட இந்த குட் ஹேபிட்ஸ் மற்றும் இந்த நட்பண்புகள்லாம் வளர்க்குறதுக்கு ஆஸ் அ டீச்சராக என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
4: நட்பண்புகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னா அதில் பெற்றோர் 1% அப்படின்னா ஆசிரியர் இந்த 2% வந்து அதுக்கு முழு பெருப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்க கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் அவங்களுடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடிய கேரக்டர் வைஸு மாற்றக்கூடிய மீடியாக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது தடுக்கக்கூடிய விஷயங்கள் யார் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு பள்ளியை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தது ஒரு ஆசிரியரோட இது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட நற்பண்புகள் முன்னெல்லாம் வந்து 80s and 90s

விஷயங்களை மற்றவங்க பேசுறது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியடோட வேல்யூ இப்போதான் எனக்கு வந்து புரிய வருது. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே இருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி கூட. அடுத்ததா 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபா நேர்களே.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. மணியோ எட்டாச்சு, உங்கள் தருணும் வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. மலைகளுக்கு நடுவில் பயணம், குளிர்ந்த காற்று, அழகான தேயிலை தோட்டங்கள், அதோட மலைப்பாதையில் மெதுவாக போகக்கூடிய பொம்மை ரயில், இப்படி இயற்கையும் பாரம்பரியமும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான இடம்தான் மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். வாங்க இந்த மலையை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கும் பகுதி மேற்கு வங்காளத்தோட டார்ஜிலிங் மாநிலத்தில் டார்ஜிலிங் இமயமலை பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 2,225 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி மலைப்பாங்கான சூழலுக்கு பெயர் பெற்றதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? கும் ரயில் நிலையம். டார்ஜிலிங் இமயமலை ரயில்வேயோட இந்த ரயில் நிலையம் சுமார் 2,258 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவோட மிக உயரமான ரயில் நிலையமாக இது குறிப்பிடப்படுது. மலைகளுக்கு நடுவில் செல்லக்கூடிய பாரம்பரிய குறுகிய பாதை ரயில் பயணத்தை நினச்சி பாருங்களேன், அந்த அனுபவமே தனி அழகு தான். கும் பகுதியோட இன்னொரு முக்கியமான அடையாளம் புத்த மடாலயம். அதில் ஒன்று தாங்க இகாசோலிங் மடாலயம், பொதுவாக கும் மடாலயம் அப்படின்னு அழைக்கப்படுது.

மலைப்பகுதியோட தனித்துவமான அடையாளங்களில் ஒன்றா இருக்கு. இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய போர் நினைவு சின்னமும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கு. 1947 வருஷம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து டார்ஜிலிங் பகுதியை சேர்ந்த 76 இராணுவ வீரர்கள் பனிப்பொழிவில் உயிரிழந்ததா சொல்லப்படுதுங்க. இந்த நினைவு சின்னத்துக்கான இடமா 1984 வருஷம் படாஷியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதோட கட்டுமானத்துக்காக நிதி உதவியை 1991 வருஷம் டார்ஜிலிங் கோர்கா தன்னாட்சி மலை கவுன்சிலின் தலைவர் சுபாஷ் கிசிங் அவர்கள் ஏற்றுக்கிறதா ஒத்துக்கிட்டாரு. இது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க, வீரர்களோட தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமும் கூட. கூம் பகுதியில் இயற்கை அழக ரசிக்கிறதுக்காக பல சிறப்பான இடங்களுமே இருக்குங்க. ஒரு பக்கம் இயற்கையோட அழகு, இன்னொரு பக்கம் ஆன்மீக அமைதி, அதோட வரலாற்றையும் சுமந்து நிற்கக்கூடிய நினைவு சின்னங்கள். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுபவிக்கக்கூடிய மலை தான் கூம் மலை, டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடியது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீரபூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினாரு. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறைய பகுதிகளில் இந்த பகுதியில எல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், அவங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடி பகுதிக்கு கடைசியாக போயிருந்தேங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த சமயத்தில் பலருமே அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட முன் வச்சாங்க. அதில் ஒரு அக்கா ரொம்ப அருமையாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய விவசாயங்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அங்கே கிளைமேட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, விலைவாசியில் பாதிப்புகள் இருக்கா, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் இருக்கா அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்ண்ணா.
4: இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு பிறகு ஒரு கிளைமேட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க?
5: ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை.
4: இப்போ விலைவாசியில் என்ன வித்தியாசம் இருக்குது?
5: ஃபஸ்ட்லாம் எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது, இப்போலாம் வர வர இப்போ சர்க்கரை அரிசி எல்லாமே ஓவர் ரேட்டில் இருக்குது. சர்க்கரையே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்தால் 40 ரூபா அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் மக்கள் எப்படி வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க?
4: ஓகே, இங்கே வந்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க?
5: இங்கே எஸ்டேட்டுக்கு தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. பாதி ஆளுங்க இங்கே காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோ.
4: இங்கே என்னென்ன விவசாயமெல்லாம் பண்ணுறாங்கக்கா?
5: காஃபி, மிளகு, அதுக்கப்புறம் அவ்வளோதான்.
4: ஓகே, இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கா?
5: ஆ, இருக்குண்ணா. காட்டு எருமை இருக்குது இங்கே வந்து ரோட்டில், காட்டில், வீட்டு பக்கத்துலேயே வந்துடுது. எந்த நேரமுமே பார்த்துக்கலாம். நம்மளால் வீட்டு பக்கத்தில் நைட் டைமில் ஃப்ரீடமாக இருக்க முடியல. பக்கத்துலேயே இருக்குது, திடீர்னு கூட வந்துடுது. நம்மளால் தற்காப்புக்காக எதுவும் நம்ம வச்சுக்க முடியாதுல்ல, பக்கமே வந்துடுது திடீர்னு. அதனால் எப்பயுமே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும்.
4: அக்கா, இங்கே வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு இதெல்லாம் இருந்தால் வந்துட்டு எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்படும் அப்படின்னா என்னென்ன வசதிகள் வந்துட்டு உங்களுக்கு தேவையாக இருக்குங்கக்கா?
5: ரேஷன் கடை காக்கம்பாடிக்கு வேணும். இங்கேருந்து பாட்டிங்க வயசானவங்க கூட நடந்து தான் போகிறாங்க. நடந்து போயிட்டு வரப்போ பாதி பேர் மயக்கம் கூட வந்துடுதுன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த அரிசியை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால காக்கம்பாடிக்கு ரேஷன் கடை வேணும்.
4: ஓகேக்கா, இங்கே பேருந்து வசதி இருக்குங்களா?
5: காலையிலையும் சாயங்காலமும் இருக்குது, ஆனால் மதியத்தில் இல்லை. மதியத்தில் ஏற்காடு போகணும், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட நடந்து போகிறதா இருக்குது. அதனால் மதியத்தில் வேணும்.
4: காக்கம்பாடியில் மருத்துவமனை இல்லைங்களாக்கா?
5: ஆ, இல்லை இல்லைண்ணா. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போனால் தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்.
4: ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எப்படி போவீங்க ஏற்காடுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு?
5: ஏதோ வண்டி பேசி அப்படி தான் போயிட்டுருக்கோம், கார் வச்சு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம்.
4: இங்கே சாலை வசதியெல்லாம் இருக்குங்களா?
5: ஆ, இருக்குண்ணா.
4: இங்கே வந்துட்டு பள்ளிக்கூட வசதிங்கக்கா?
5: ஆ, இருக்குது. ஆனால் அங்கன்வாடி வந்து நாங்கள் வந்து இப்போ வாடகை சென்டரில் தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த பில்டிங்கை வந்து கட்டி தரணும். அது வந்து ரோட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால காமௌண்ட் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க அங்கே நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரோட்டு மேலே இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்க ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க ரோட்டு பக்கத்துலேயே.
4: ரொம்ப நன்றி அக்கா.
5: தேங்க்ஸ்ண்ணா.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக ஏதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பிரியா, நம்ம ஊர்ல உண்ணி காய்ச்சல் பத்தி பேசிட்டு இருக்காங்களே, கேள்விப்பட்டியா?
1: ஆமா காவியா, நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
0: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உண்ணி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
1: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
0: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
1: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்குது. அதில் ஒரு கிராமம் பிலியூர் கிராமம். இந்த பிலியூர் கிராமத்தில் ஒரு திருவிழாவுக்கு நான் போயிருந்தப்போ அங்கே தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு அருமையான பெரிய பாடலை நமக்காக பாடினாங்க. அந்த பாடல் பெருசு அப்படின்றதுனால அந்த பாடல்லேருந்து சின்ன சின்ன பகுதியாக ஒளிபரப்பு பண்ணப்பட்டு வந்தது. இன்றைக்கி அந்த பாடலோட நிறைவு பகுதியை கேட்டுடலாமா? வாங்க கேட்கலாம்.
2: அப்போ அந்த நாலு மக்களும் சுவாமிய

நானா சோடுக்கு சோடு ஆயிட்டாங்கப்பா. அப்படி ஆவண உடனே பிரசாத மன்னன் ஆனவன் ரெண்டாயிரம் சொன்ன அங்க எத்தனை சாத்தா ஐயா மன்னனாவே.

0: செயலமே
1: நேர்களே, இந்த பாடல் எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல. ஏற்காடு மக்கள் உண்மையாலுமே வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய மக்களாக இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுன்னா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
4: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
4: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
4: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
4: முன்பதிவிற்கு 9962727804.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, வானத்துல ஒரு பறவை ஒரே இடத்துல பறக்காமலேயே தண்ணி இல்லாம நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கிற இறைய துல்லியமாக கவனிச்சு சரியான நேரத்தில் பாய்ந்து வேட்டையாடக்கூடிய அந்த பறவை தாங்க காமன் கெஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பொதுவான கெஸ்ட்ரல். இதை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பறவை வல்லூர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வேட்டையாடக்கூடிய பறவை தான். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா மாதிரியான பகுதிகளில் பரவலாக இருக்குங்க. நம்மளுடைய சேலம் மாவட்டத்திலையும் ஏற்காடு பகுதிகள்லேயுமே கூட இந்த பறவை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட உடல் நீளம் சுமார் 32-39 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ரெக்கைகளை விரிக்கும் போது சுமார் 65-82 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலம் மட்டுமே இருக்குங்க. ஆண் பறவை மற்றும் பெண் பறவைகளோட நிறங்களில் சில வேறுபாடுகள் இருக்கும். ஆண் பறவைக்கு நீல சாம்பல் நிற தலைப்பகுதியும் வாலுமே இருக்குங்க. பெண் பறவையோட வால் பழுப்பு நிறத்தில் கருப்பு பட்டைகளோடு இருக்கும். ரெண்டோட கண்களுக்கு பக்கத்துலேயும் கருப்பு நிற கோடு இருக்கிறது இன்னொரு முக்கியமான அடையாளமாக இருக்குங்க. சரி, இந்த பறவை எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, இந்த பறவையோட மிக சிறப்பான பழக்கம் என்ன தெரியுமா? தரையிலிருந்து சுமார் 10-20 மீட்டர் உயரத்தில் காற்றுல மிதந்த மாதிரியே கீழே இருக்கக்கூடிய இரையை தேடுங்க. இதுக்கு கூர்மையான பார்வை உதவுது. இரையை பார்த்ததுமே திடீர்னு கீழ் நோக்கி பாஞ்சு அதை பிடிச்சிடுதுங்க. எலிகள், சுண்டெலிகள் மாதிரியான சின்ன பாலூட்டிகள் இதோட முக்கிய உணவாக இருக்குது. சில நேரங்களில் சின்ன பறவைகள், பல்லிகள், தவளைகள், வண்டுகள் மற்றும் பெரிய பூச்சிகளை கூட உணவாக சாப்பிடுதுங்க. வயல்வெளிகள், புதர்கள் நிறைந்த பகுதிகள், சதுப்பு நிலங்கள் மாதிரியான திறந்த வெளி வாழ்விடங்களை இது விரும்புது. போதுமான உணவும் உட்கார்றதுக்கும் கூடமைக்கிறதுக்கும் ஏற்ற இடங்களும் இருந்தால் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்திலையுமே வாழக்கூடியதுங்க. இது இனப்பெருக்க காலத்தில் மரப்பொந்துகள், பாறைகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகள், கட்டிடங்களோட பகுதிகள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கூடமைக்குது. சில சமயங்களில் மற்ற பறவைகள் கட்டின பழைய கூடுகளையும் பயன்படுத்துது. பொதுவாக 3-7 முட்டைகள் இடுதுங்க. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே மாறி மாறி முட்டைகளை அடைகாக்கும். சுமாராக 4 வாரத்திலிருந்து 1 மாதத்துக்குள்ள முட்டைகள் பொரியுங்க. குஞ்சுகள் வளர்ந்து 4-5 வாரங்களில் பறக்க தொடங்கும். இந்த பறவை உலகளவில் தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனமாக கருதப்படலை. அதாவது IUCN பட்டியலில் இதுக்கு பெருசாக அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஆனாலுமே இதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதும் இயற்கை சூழலை பராமரிக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு தானே. கண்டிப்பாக பாதுகாக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினந்தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு போட்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. போட்லிக் மக்கள் போட்லாக் அப்படிலனா புய்காட்லி அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் கூப்பிடப்படுறாங்க. இவங்க வடகிழக்கு காகசியன் பகுதியை சேர்ந்த ஒரு இனக்குழுவினர் தாங்க. இவங்களோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்று இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான மொழி, அதாங்க போட்லிக் மொழி. சரி நேயர்களே, முதல்ல இந்த மக்களோட மக்கள் தொகையை பார்க்கலாம். 2021 வருஷம் ரஷ்ய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி சுமார் 3788 பேர் தங்களை போட்லிக் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே தாகிஸ்தான் பகுதியை சேர்ந்தவங்க. அதே கணக்கெடுப்பில் சுமார் 5073 பேர் போட்லிக் மொழி பேசுகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. அப்படியே 2006 வருஷம் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு கணக்கெடுப்பில் இந்த மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை சுமார் 5500 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தோட மக்கள் தொகையும் அந்த சமூகத்தோட மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்லிக் மக்களுடைய இந்த தகவலும் அதை தான் நமக்கு உணர்த்துது. இப்போ அவங்களோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1930கள் வரைக்கும் போட்லிக் மக்கள் ஒரு தனித்துவமான இனக்குழுவாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க காகசியன் அவார் மக்களோட ஒரு பகுதியாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது தனித்துவமான அடையாளத்தை கொண்டிருந்த ஒரு சமூகத்தை இன்னொரு பெரிய சமூகத்தோட இணைச்சி பார்க்கக்கூடிய நிலை உருவானதுங்க. வரலாற்றை படிக்கும்போது ஒரு சமூகத்தோட பேர் எப்படி பயன்படுத்தப்பட்டது, அந்த சமூகத்தோட அடையாளம் காலப்போக்கில் எப்படி மாறினது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது முக்கியமாக இருந்தது. அடுத்ததாக போட்லிக் மக்களுடைய மத நம்பிக்கைகளை தெரிஞ்சுக்கலாம். இவங்க பெரும்பாலும் இஸ்லாத் மதத்தை தாங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. சூஃபி மத பரப்புரையாளரான செல்வாக்கோட காரணமாக 16ஆம் நூற்றாண்டில் இவங்க இஸ்லாத் மதத்தை ஏற்றுக்கிட்டதாக குறிப்பிடப்படுது. ஒரு சமூகத்தோட வாழ்க்கையில் மதம் அப்படின்றது வழிபாட்டோட மட்டும் முடியறது இல்லைங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சமூக உறவுகள், வாழ்க்கை முறை அப்படின்னு எல்லாத்துலேயுமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். போட்லிக் மக்களுடைய வரலாற்றை புரிஞ்சிக்கும் போது இந்த பின்னணி முக்கியமானதாக இருக்குங்க. அவங்க வாழ்ந்த பகுதியை போட்லிக் கிராமம் ஆண்டி கொய்சு நதிக்கு கொஞ்சம் வடக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமம் வரலாற்று நிகழ்வுகள்லேயும் முக்கியமான இடத்த பெற்றிருக்குங்க. முரித் போர் நடந்த காலத்தில் ஷாமிலுக்கு எதிரான தங்களுடைய இறுதி தாக்குதலுக்காக ரஷ்ய படைகள் இந்த பகுதியில் திரண்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி தாகிஸ்தான் கிளர்ச்சியில் அந்த காலத்திலையுமே வந்துட்டு செம்படையினர் இந்த பகுதியில் பல முறை தோற்கடிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்குதுங்க. நேர்களே, உலகத்தில் பல மொழிகளும் பல சமூகங்களும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது மனிதர்களோட வாழ்க்கை முறையிலையும் வரலாற்றிலையும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மதிக்கிறதுக்கு கற்றுக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-7107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவு ஒரு பறவை. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனால் இந்த லட்சியத்து பின்னாடியும் கனவு பின்னாடியும் ஒரு பெரிய காரணமும் இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது, அந்த ஆசைக்கு பின்னாடி அவருடைய தாய் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி பக்கத்தில் அம்புராணி கிராமம், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் குமரேசன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க. இவருக்கு ஆரம்பத்தில் மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு கனவுலாம் இல்லை. ஆனால் அவங்க தாய் சொன்ன ஒரு வார்த்தை, 10வது அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய தாய்க்கு புற்றுநோய் வருதுங்க. ஸோ அது வந்து கிராமம். ஸோ அந்த கிராமத்திலிருந்து சிகிச்சைக்காக அடிக்கடி வந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அந்த காலகட்டம் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அப்போ தான் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தாய் வந்து இறக்குறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி, நீ படித்து டாக்டராகி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குமரேசன் அவர்கள்கிட்ட அவங்க தாய் சொல்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தை தான் அவரை வந்து மருத்துவம் நோக்கி, மருத்துவ படிப்பு நோக்கி போக வச்சுருக்குங்க. அதாவது அதை ஒரு சாதாரணமாக அவர் கடந்து போல, எப்படியாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம். கண்டிப்பாக இந்த மருத்துவம் அப்படின்றது ஒரு பணி மட்டும் கிடையாதுங்க. அதாவது டாக்டர் அப்படின்றவங்க இந்த பணி இந்த மருத்துவர் பணி மட்டும் செய்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை குணமாகிடும் அப்படின்ற அந்த வார்த்தையே அவங்கள குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது அந்த மருத்துவர் குடிக்கிற மருந்துகளை விட அவர் கொடுக்குற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இந்த மருத்துவம் அப்படின்றது ஒரு சேவை அப்படின்னு சொல்லலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மற்றும் அவரது நினைவு சின்னம், இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இன்று நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இடம் வந்து சங்ககிரியில சங்ககிரி மலைக்கோட்டை, அதற்கு அடுத்ததாக சங்ககிரி நகர்பகுதியில சாலைகள் சந்திக்கும் இடத்துல வந்து தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம சாலையில கடந்து செல்லும் பொழுது, சங்ககிரி பகுதியில நாம் பயணிக்கும் பொழுது இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அப்போ வந்து இந்த வரலாற்று சின்னம் எதற்காக நிற்கிறது, யாரை குறித்து இது சொல்லுகிறது, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தீரன் சின்னமலை சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர். சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அநேகம் பேர். சேலம் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. சேலம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரு சிறிய இடமே இல்லை, அது மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சிறந்த மாபெரும் வீரர்களை தந்த ஒரு வீர பூமியாக திகழ்கிறது. கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை இந்த கொங்கு நாட்டு பகுதியில வேளாளர் குலத்துல அவர் வந்து பிறந்தவர். பழைய கோட்டை மரபுல 19வது பட்டக்காரர் சக்கரை மன்றாடியார் அப்படின்றவருடைய பேரன் தான் தீரன் சின்னமலை. அவருடைய பூர்வீக பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்பது. இவர் தான் வந்து நாம் இந்த சேலம் வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இவருடைய பெயரை வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மேலப்பாளையம் என்ற ஊர்ல ரத்ன சக்கரை மற்றும் பெரியாத்தாள் தம்பதியருக்கு 1756 வருஷம் ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறந்தவர் தான் தீர்த்தகிரி அப்படின்ற பெயர் கொண்ட சின்னமலை. அதாவது இவருடைய முன்னோர்கள், இந்த பரம்பரையில வர்றவங்க எல்லாமே அரசு பிரதானிகள், அவங்களுடைய வழியில வந்ததுனால இவங்க வந்து படை தளபதிகளாக இவங்க வந்து காலகாலமா இருந்தவங்க. பெரிய படைகள்ல இவங்க வந்து படை நடத்தி வெற்றியை வாங்கி கொடுத்தவங்க. அதனால அந்த ஒரு பரம்பரை வழியில வந்ததுனால தொடர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி போர் பயிற்சியில எல்லாம் ஈடுபட்டு இவங்க எல்லாம் போர்களில் வல்லவர்களாக திகழ்ந்து இருக்கிறாங்க. அந்த முறையில தீர்த்தகிரியும் சிறு வயதுல வாள்வீச்சு, மற்போர் பண்றது, புலிப்பாய்ச்சல் அப்படின்ற விளையாட்டுகளில் எல்லாம் முறைப்படி கற்று தேர்ந்தவர். குதிரை ஏற்றம் இந்த மாதிரியான கலைகள்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இந்த பகுதியில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தீர்த்தகிரி வந்து இந்த நிறையா பகுதிகளில் இந்த பகுதிகளெல்லாம் மக்களுக்கான ஒரு நல்ல செயல்களை இளைஞர்களாக இருந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு செயலை நண்பர்களோடு சேர்ந்து செய்து மக்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் அவங்க வந்து சமாதானப்படுத்தி விலங்குகளால் ஏற்படுகின்ற தாக்குதல்கள், திருடர்களால் கொள்ளையர்களால் ஏற்படுகிற தாக்குதல்கள் இவளையெல்லாம் அந்த மக்களை வந்து காப்பாற்றி மக்களிடத்துல நல்ல பெயர் பெற்றிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி எல்லாமே சங்ககிரி எல்லாமே, ஏன்னா சங்ககிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு நாட்டின் தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. தீரன் சின்னமலை நினைவு சின்னமும் ஒரு இன்றும் அவருடைய வீரத்துக்கும் அவருடைய தியாகத்துக்கும் சாட்சியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த வரலாற்று சின்னங்களை நாம் பார்த்து அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி, எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான். டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு ஒரு மருத்துவருடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அந்த ஒரு ஊரை சேர்ந்த மருத்துவர் குமரேசன், அவருக்கு தன்னுடைய தாய் சொன்ன ஒரு வார்த்தை, அதனால் மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ இந்த மருத்துவத்தை ஒரு தொழிலாக செய்யாமல் அதை சேவையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய விருப்பம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட வந்து இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு காலகட்டங்களில் நம்மளுடைய அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. புதுக்கோட்டை அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அந்த ஊருக்கு பக்கத்தில். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு எளிமையான ஒரு சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா பணம் தான். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், ஸோ அதில் உபகரணங்கள், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ எவ்வளோ பணம் ஆகும். ஆனால் இவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மருத்துவராக தான் இருக்கிறாரு. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு நார்மலான ஃபேமிலி, ஒரு அதிகமான பணம்லாம் வந்து இல்லை. ஆனால் மருத்துவமனை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு பெரிய ஒரு கட்டடம், ஸோ அந்த கட்டடத்தோட ஓனர்கிட்ட இவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. அப்போ ஒரு பெரிய தொகை என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் ஏதாச்சும் ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அவர் வந்து அட்வான்ஸ் வாடகைலாம் வேணாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய அந்த குடும்பம் எல்லாருமே அந்த மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இவருக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இவருடைய ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அப்படி இல்ல பிரியா, நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். உன்னி மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்கிறதுனால சில நோய் தொற்றுகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே?
0: சரி, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது?
1: ஃபர்ஸ்ட் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வைக்கணும். குப்பைய எங்கேயுமே தேங்காம பாத்துக்கணும். காய்ச்சல், உடம்பு வலி மாதிரியான அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பாக்கணும்.
0: ஓகே காவியா, இனிமே நானும் கவனமா இருக்கேன்.
2: சுற்றுப்புறத்தையும் நம்மையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான அணுகுமுறையே சிறப்பான வாழ்வை உருவாக்கும்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி புதுக்கோட்டையைச் சேர்ந்த மருத்துவர் குமரேசன் அவரோட வாழ்க்கை கதையை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். அதாவது ஒரு மருத்துவராக தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு முடிஞ்ச சேவைகளை பண்ணணும் அப்படின்றது அவருடைய பெரிய விருப்பம். அதாவது பணம் இல்லாதவங்களுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய மருத்துவமனையில் ட்ரஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது வார்டை வந்து உருவாக்குறாரு. ஸோ அங்கே பணம் இல்லாதவங்களும் வைத்தியம் பார்த்துக்கலாம், ஸோ பணம் இருந்தால் அவங்களும் வந்து கொடுக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு சிகிச்சைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்பட்டாலும் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு பணம் வந்து இல்லை அந்த சமயத்தில் அப்படின்னாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து பணம் வாங்குகிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. சில நேரங்களில் பணமே இல்லாமல் வரவங்களுக்கு கூட முக்கியமாக சிகிச்சை வந்து கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க இந்த ஒரு மருத்துவமனையில், அவரோட மருத்துவமனையில். அதாவது அவர் நினச்ச ஒரு விஷயம், சேவை பண்ணணும், அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதற்காக தான் ஒரு மருத்துவரே ஆனார். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பணத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னை நாடி வரவங்களை குணப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய எண்ணம். ஒரு முறை இரவு ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை ஒருத்தருக்கு வந்து பண்ணி ஆகணும், ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, முதல்ல அவருக்கு அந்த சிகிச்சையை பண்ணுங்கள், பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த மருத்துவமனையிலையுமே இன்றைக்கி பார்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து நிறைய நியூஸஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து இருக்குது. அதே மாதிரி இப்படி இவர் ஒரு அன்பால் பண்ணக்கூடிய இந்த சேவையினால் அவருக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு. ஸோ அதற்கு உதாரணமாகவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இவருடைய லைஃப் ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் சும்மா தானே இருக்கா, வாடா பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம்.
2: ஓ போலாமே.
1: என்ன மச்சான், ரெண்டு டிக்கெட்டுக்கு பதிலாக நாலு டிக்கெட் எடுத்து வச்சிருக்க
2: மச்சான். இங்கே தான் என் அறிவு கூர்மையை நீ கவனிக்கணும்.
1: என்ன
2: மச்சான், நீ ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், மொத்தமாக ரெண்டு டிக்கெட்டு. இந்த ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சிச்சுனா அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டு.
3: என்ன

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மருத்துவர் குமரேசன் அவருடைய ஒரு கதை தாங்க. ஒரு மருத்துவராக தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யும்போது ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதில் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி நிறைய சேவை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்னங்க பணம் வாங்கிட்டே பண்ணலாம்ல, சேவை பண்ணுறதுனால என்ன ஒரு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அதற்கான ஒரு வெகுமதி மாதிரி சொல்லலாம். ஒரு நாள் காய்கறி கடைக்கு போகலாம், காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ காய்கறிலாம் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் இவர் அப்படின்னு தெரிஞ்சு, சார் உங்ககிட்ட நான் வைத்தியம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி கடையில் இருந்த பெண்கள் இவர்கிட்ட அந்த பணம் வாங்க மறுத்துருக்குறாங்க. எவ்வளவோ கொடுக்குறோன்னு சொல்லியும் வேணான்னு மறுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்காக நாவ பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அன்பு அவருக்கு வந்து இந்த ஒரு சேவை பண்ணுறதுனால மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் குமரேசன் மருத்துவர் அவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அதே மாதிரி இவரோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இவருடைய அம்மா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் அந்த முதல்ல இவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க. எப்படியாவது மருத்துவராகி முடியாதவங்களுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொன்ன அம்மாவுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவர் வந்து மருத்துவத்தை தேர்வு செஞ்சு ஒரு மருத்துவர் ஆகி அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கி இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் மூலமா நிறைய சேவைகளை பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய அப்பாவும் இவருக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் இவருடைய மனைவியும் இவருக்கு வந்து ஒரு உதவி பண்ணக்கூடிய வகையில் அவங்களும் புரிஞ்சு நடந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு குமரேசன் அவரோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் மருத்துவர், புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவராகி அதற்கப்புறம் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கி அவரால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிகிட்ருக்கார். அதே மாதிரி இவருடைய மனைவி இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இவங்க பண்ணுற சேவை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலும், இல்லை எதற்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாலும், அந்த சேவையினால் பயன்படுறவங்க பயன்பெறாமல் போயிருப்பாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா வந்து நிறைய சாக்ரிஃபேஷன் இவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகளோட அதிகமாக வெளியே போக முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான கால் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ ஃபேமிலின்னு வரப்போ அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் அவருடைய மனைவி வந்து பொறுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப பொறுப்பை அவங்களே எடுத்து பார்த்துக்கிற அளவுக்கு இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மனைவி. அதே மாதிரி மருத்துவத்துறை, ஸோ அந்த துறையை இவர் தேர்வு பண்ணி இன்றைக்கி அவர் நினச்ச மாதிரி, அவங்களுடைய தாய் நினச்ச மாதிரி ஒரு மருத்துவராகவும், அதே நேரத்தில் மருத்துவமனை ஆரம்பித்து அது மூலியமாக மக்களுக்கு சேவை பண்ணக்கூடியவராகவும் இன்றைக்கி வந்து இருக்கிறாரு குமரேசன் அவர்கள். ஆனால் ஆரம்பத்தில் இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க. ஒரு நார்மலான விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, அதுவும் இவர் படிச்சுட்ருக்கும் போதே அம்மா வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து மருத்துவர் ஆகணும், என்ன மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீ வந்து இலவசமாக வைத்தியம் பார்க்கணும், சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.